கதைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6

பொழுதின் வாழ்த்துக்கள் சந்தோஷ்சார நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட அன்பான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான கால் நேர வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி கிருஷான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது சொல்லி நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி. எல்லா உறவுகளுக்கும் சந்தோஷமான

காலை பொழுது வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய கால நேர வணக்கம் சகோதரி. டிக்கோயா தரவழி மேற்பிரிவுலர் நேசரி இல்லம் துரைராஜ் மகாலட்சுமி துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் சகோதரி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கேட்டு இருக்கிறோம் சொல்லு புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவில இருந்து கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. இனி காலநீர் வணக்கம் சகோதரி சொல்லு ஜெயசுதன் நிகழ்ச்சி இருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் இனி காலநீர் வணக்கம் கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அதே போல அன்பான காலநீர் வணக்கம் சொல்லு பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி இருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் ஆயக்கா அன்பான காலநீர் வணக்கம் நரம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி எட்டியாந்தொட்டையிலிருந்து அஷா நிகழ்ச்சியுடன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

அனுகூலம் கண்ணி நலம் துலாம் பொறுமை விருச்சிகம் வரவு தனுசு சினம் மகரம் சிந்தனை கும்பம் சாந்தம் மீனம் அமைதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் ஆர்வம் ரிஷபம் பணிவு மிதுனம் பரிவு கடகம் செலவு சிம்மம் அனுகூலம் கண்ணி நலம் துலாம் பொறுமை விருச்சிகம் வரவு தனுசு சினம் மகரம் சிந்தனை கும்பம் சாந்தம் மீனம் அமைதி. இவை இன்றைய

திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இன்றைய நாளும் கூட அன்பான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காரணியர் வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி எட்டையத்தொட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவரும் கூட அன்பான உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. அன்பான காலி பொழுது வணக்கம் சொல்லி கிண்ணியா மகரூப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலையில் வணக்கம் சகோதரி, நானும் சந்தோஷச்சார நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லி லிந்துரையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை நீர் வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டு பொட்டையிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை நீர் வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நீர் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி பாடல்களும் அனைத்தும் இனிமையாகவே உள்ளதுன்னு சொல்லி மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான காலை நீர் வணக்கம் சிஸ்டர், வெதமுள்ளையிலிருந்து மதி நிகழ்ச்சி சூப்பர், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. என்னுடைய கணவரான சிவகுமார், மகன் விது, மகள் சஜினிகா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்காகவும் அன்பான பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இனி காலை பொழுது வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான் இனி கால் நேரம் வணக்கம் ஸ்ரூபி சிஸ்டர், கட்டுக்களிலிருந்து சந்தனம் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே பொழுது ஹாய் அக்கா இனி கால் நேரம் வணக்கம், நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு பிறந்த நாள் வாழ்த்து. இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய தினம் எனது மகன் லிட்ரிக் சாயின்ஸ் எனது 3வது பிறந்த நாளை டென்ஸ்வர்த் தனது இல்லத்தில் கொண்டாடுகிறார். வாழ்த்துவோர் அப்பா சட்குணராஜா, அம்மா ஜீவநந்தினி ஆகியோர் வாழ்த்துறதாக பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய காலநேர வணக்கம் சிஸ்டர் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி சந்திரோ நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். அன்பான உறவுகள் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான உறவுகளுக்கும் காலை பொழுது வணக்கம் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ஸ்ரீவேஜனி நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகாவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒழிக்க அமைக்கும் பாடலை தொடர்ந்து நீரில் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம்.

28ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நாட்டின் பல சிறைச்சாலைகளில் நேற்று தினம் இடம்பெற்ற கைதிகளுக்கிடையிலான மோதல், அதேபோல கைதிகள் தப்பிச் செல்வதற்கான முயற்சி உள்ளிட்ட சிறைச்சாலைகளை அண்மித்து இடம்பெற்ற அமைதியற்ற சூழல் தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். மேகசின் சிறைச்சாலை, குருவிட்டு சிறைச்சாலை, பல்லஞ்சன சிறைச்சாலை ஆகியவற்றில் இவ்வாறு இடம்பெற்ற இந்த மோதல்கள் மற்றும் தப்பிச்செல்வதற்கான முயற்சிகளின் போது 3 கைதிகள் உயர்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் 56 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறைச்சாலை முழுவதும் இப்போது இந்த குழப்பகரமான நிலைமையில் காணப்படுகின்ற சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்ற அதேவேளை நாடு முழுவதும் இருக்கின்ற முக்கியமான சிறைச்சாலைகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக நீதி அமைச்சு தெரிவித்திருப்பதான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். எனவே இந்த விவகாரமானது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதாக சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்க ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் இது எவ்விதத்திலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாது, இது ஒரு சூழ்ச்சியான செயற்பாடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அவர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான செய்திகள் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக சிறை கைதிகளின் பிரச்சினை இப்போது நாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலைகளுக்குள் அதிகளவான குழலவையும் தாண்டிய சிறை கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய பிரச்சினை. அது குறித்தான விடயங்களை தீர்ப்பதற்கான விசேடமான ஒரு பொறிமுறையை கண்டறிவதற்காக ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி வழக்கு விசாரணைகள் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட சில முக்கியஸ்தர்களினுடைய வீடுகளுக்கு சென்று அந்த வீடுகளை புகைப்படம் அல்லது காணொலி புகைப்படம் எடுத்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விசாரணைக்குட்படுத்தப்படுகிறார்கள். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, கடந்த வாரம் சில மாதங்களாகவே நாட்டில் பேசுபொருளாக இருந்த முக்கியமான ஒரு தகவல், நீதிபதிகளுடைய வயதிலையை, ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிப்பதற்கான விவகாரம் குறித்தான செய்தி. எனவே அதுரமான விடயம் இப்போது சட்டமூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்ல போகிறது. அந்த சட்டம் மூலம் 22வது திருத்தமாக இப்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் பிரதான செய்திகளாக பத்திரிகை வந்திருக்கின்றன. நீதிமன்றத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணைகள் குறித்தான செய்திகளும் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. நோர்வுட் பிரதேச சபையில் அஸ்வசம பயனாளிகளுடைய கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான அவர்களுடைய பயனாளிகளின் பணத்தை களவாடிய அல்லது முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக இரு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இப்போது தலவாக்கடை பிரதேச சபையிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதான ஒரு தகவல் வெளியாகிறது. அது குறித்தும் இப்போது விசாரணை இடம்பெறுவதான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அதுலமே நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல மலையக மக்களுடைய காணி விவகாரம் குறித்தான விசாரணமான கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. மலையக பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான செய்தி என பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை மறுதினம், நாளைய தினம் புலமை பரிசில் பரீட்சை என்று பரீட்சைகள் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது செய்தியாக இன்றைய தினம் சிறைச்சாலை சம்பவங்களை மையப்படுத்திய செய்திகள் தான் பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. லங்காதீப் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி வருகிறது. மேகசின் குருவிட்ட பல்லன்சேன பெயர் விசி ஹத்தரட்ட இறகேவாள் துணக்க கேரளி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மரண துணாய் பனஸ்பாக ரோஹலே என்பதாக லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. மேகசின் குருவிட்ட பல்லன்சேன ஆகிய சிறைச்சாலைகளில் 24 மனுத்தியாளங்களில் இந்த 3 சிறைச்சாலைகளில் இந்த கலவரம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு 3 மரணங்கள், 55 பேர் வைத்திய சாலையில் என்பதாக லங்காதீப் பத்திரிகை தலைப்பிட இன்னும் ஒரு உபத்தலைப்பு இருக்கிறது. மேகசின் மரண எக்காய் இக்குலாகட்ட துவால மியகியே கொஸ் மல்லிகே கோலேக் கெட்டுமெட்ட முல குடுபோலியாக் என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்பு இருக்கிறது. லங்காதீப் பத்திரிகையில் இந்த மேகசின் சிறைச்சாலையில் ஒரு மரணம் இடம்பெற்றிருக்கிறது. 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் உயர்ந்தவர் கொஸ்மல்லி என்பவரினுடைய உதவியாளர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த மோதலுக்கு காரணம் போதைப் பொருள் விநியோக தொடர்பான இடம்பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்து என்பதாக தெரிய வந்திருக்கிறது. குருவிட்ட மரண திகாய் தாசிய கட்ட துவால அபராத கல்லி திக கெட்டுமாக் என்பதாக இன்னும் ஒரு
உபத்தலைப்பும் லங்கா தீபத்திற்கு வருகிறது. குருவிட்ட பகுதியில் இரண்டு மரணங்கள், சிறைச்சாலையில் 16 பேர் காயம், இரண்டு குற்ற கும்பலுக்கிடையில் இடம்பெற்ற மோதலாக இது மாறியிருப்பதாக குருவிட்ட சிறைச்சாலை சம்பவத்தை மையப்படுத்தி உபத்தலைப்பும் லங்கா தீபத்திற்கு வருகிறது. விசி ஹட்டகட்ட துவால பகசுகாம் வெடிகரண்ணை இல்லாம் பல்லன்சன் இருந்தவியோ வகாலையற்ற நிகழா என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்பும் வந்திருக்கிறது. இன்றைய லங்கா தீபத்திரிகையில் 28 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். வசதிகளை மேம்படுத்தி கொடுக்குமாறு கோரி பல்லன்சேன சிறைச்சாலையில் சிறை கைதிகள் கூரை மேல் ஏதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அந்த தகவலும் இன்றைய தினம் லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்போடு இணைந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு பிரீசன் சிஸ்டம் அண்ட் சர்வர்ஸ் ஷைன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சிறைச்சாலை கட்டமைப்பு இப்போது முழுமையாக சீர்குலைந்த நிலையில் அதனை சீராக்கும் நடவடிக்கைகள் குறித்தான செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய சிவியர் ஸ்ட்ரைன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக இன்றைய தினம் அந்த செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இன்றைய தினம் இவ்வாறு இருக்கிறது. மெகசின் குறிவிட்ட பல்லஞ்சேனை சிறைச்சாலைகளில் மூண்டது கலவரம், 3 கைதிகள் உயிரிழப்பு, 56 பேர் காயம், சிறைச்சாலைகளின் பாதுகாப்புக்கு விசேட நடவடிக்கை, கதவுகளை உடைத்துக் கொண்டு தப்ப முயன்ற கைதிகள், துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பலி, கூரை ஏறி போராட்டம், ட்ரோன் கண்காணிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மெகசின் குருவிட்ட மற்றும் பல்லஞ்சேனை ஆகிய 3 சிறைச்சாலைகளிலும் நேற்று முன்தினம் 6 திகதி, நேற்றைய தினம் 7 திகதியும் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் நிலைமை மற்றும் அமைதியின்மை காரணமாக 3 சிறை கைதிகள் உயிரிழந்ததோடு 50 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அத்தோடு காயமடைந்த கைதிகள் வெள்ளிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலை மற்றும் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்திருக்கின்றார். குறுகிய கால பகுதிக்குள் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து குறித்த சிறைச்சாலைகளுக்கு போலீசார், ராணுவத்தினர், கழக தடுப்பு பிரிவினர் ஆகியோர் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலைகளின் பாதுகாப்புகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மெகசின் சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் இரவு இரு தரப்பை சேர்ந்த கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து சிறைச்சாலையினுள் அமைதியின்மை ஏற்பட்டது. நள்ளிரவு வேளையில் அண்மித்த போது ஏற்பட்ட இந்த மோதலில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 11 கைதிகள் காயமடைந்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையின் ஈ அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்த கைதிகளிடையே மேற்படி கலவரம் ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. சிறைச்சாலை மதிலுக்கு அப்பால் வெளிப்பகுதியிலிருந்து வீசப்பட்ட சிறிய பொதி ஒன்றை சிறைச்சாலை உத்தியோகத்தினர் கைப்பற்றிய சம்பவத்தை முன்னிறுத்தி மேற்படி மோதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது சுமார் 40 சிறை கைதிகள் பூட்டப்பட்டிருந்த வாட்டின் கதவுகளை உடைத்து வெளியேறியிருக்கிறார்கள். இவ்வாறு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்த போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், அதே போல ராணுவத்தினர், விமானப்படை மற்றும் கழக தடுப்பு பிரிவினரும் சிறைச்சாலைக்கு அழைக்கப்பட்டு சிறைச்சாலையின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் குறித்த கைதிகள் அவர்களது வாட்டுக்கு சிறைச்சாலை அதிகாரிகளால் மீண்டும் அழைத்து செல்லப்பட்டார்கள். எவ்வாறெனினும் நேற்றைய தினம் காலையாகும் போது சிறைச்சாலை வளாகம் பாதுகாப்பு பிரிவினரின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்தார். அத்தோடு சிறைச்சாலை வளாகத்தை கண்காணிப்பதற்காக விமானப்படையினரால் சமர்ப்பிப்ப சம்பவத்தன்று இரவு ட்ரோன்களும் வானில் பறக்கவிடப்பட்டன. படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். நேற்று காலை 6:30 மணியளவில் மேற்படி கைதி உயிரிழந்திருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மோதலை வழிநடத்தியவர் தெரியப்படும் கோஸ்மல்லி என்பவரினுடைய தரப்பை சேர்ந்த ஒரு நபரை இவ்வாறு ஒளிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோதலுக்கு காரணமாக இருந்த கோஸ்மல்லி என்ற ஒருவரினுடைய தரப்பை சேர்ந்த நபரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலையை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 9 சிறை கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு சிறைச்சாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்தது. குறித்த மோதலின் போது சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கும் கைதிகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கைதிகளின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு நேற்றைய தினம் கைதிகளை உறவினர்கள் பார்வையிடுவதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதும், எனினும் அமைதியின்மை ஏற்பட்டிருந்த போது சிறைச்சாலை முன்பாக பெருமளவிலான பிரதேசவாசிகள் வருகை தந்திருந்ததோடு

மீண்டும் நேற்று தினம் காலை 7 மணி அளவில் சிறைச்சாலை சமையல் அறைக்கு வந்துள்ள கைதிகள் சிலர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி அங்குள்ளவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இத்தாக்குதலை தொடர்ந்து இரு குழுக்களுக்கிடையில் சண்டை ஏற்பட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறையை விட்டு வெளியில் வந்துள்ளதாகவும் வெளியில் வந்த அதிகாரிகள் சிறை கைதிகள் தப்பி ஓடாதிருக்க பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறை கைதிகள் சிறை கதவுகளை உடைத்து வெளியில் பயந்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது 2 நபர்கள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறிவிட்ட பாரடைஸ் பகுதியைச் சேர்ந்த பிரபாத் மஞ்சுல சமரசிங்க என்ற 44 வயதுடைய நபரும் அவிசாவிலை புவக்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த வடிவேல் அதாவது தந்தையின் பெயர் அது, அவருடைய பெயர் தெரியவில்லை, 38 வயதுடைய இருவரை இவ்வாறு உயர்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த மோதலும் தீவிரமடைந்த நிலையில் கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் தாக்கி அதனை சேதம் விளைவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ஆயுதம் தாங்கிய முப்படையினரும் நேற்று தினம் சிறைச்சாலைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். மேலும் மோதலை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினரால் கண்காணிப்பு கண்ணீர் புகை மற்றும் வானை நோக்கி பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது. பெரும் பிரயத்தனுக்கு பின்னர் அதிகாரிகள் சிறைச்சாலையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர். இந்த அமைதியின்மையின் போது காயமடைந்த 2 கைதிகள் உயர்ந்ததோடு மேலும் 17 கைதிகள் காயமடைந்த நிலையில் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மகசின் அதேபோல குறுவிட்டு ஆகிய சிறைச்சாலைகளை தொடர்ந்து நேற்று தினம் காலை நீர்கொழும்பு பல்லஞ்சேனை திறந்தவெளி சிறைச்சாலையிலும் கைதிகள் சிறைச்சாலையின் கட்டிடங்களின் கூரை மீது ஏறி சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் வரை வந்து கைதிகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். சிறைச்சாலையின் மதில்களுக்கு சேதம் விளைவித்திருந்ததோடு கான்கிரீட் துண்டுகளை சிறைச்சாலைக்கு வெளிப்புறமாக எரிந்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தீவிரமடைவதை தடுப்பதற்காக பெருமளவிலான போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினர், ராணுவத்தினர், கழகத்தடுப்பு பிரிவினர் மற்றும் விமானப்படையும் வரவழைக்கப்பட்டு பல மணி நேரங்களின் பின்னர் சிறைச்சாலை பாதுகாப்பு பிரிவினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சிறைச்சாலை நடவடிக்கைகள் வளமை கொண்டுவரப்பட்டன. இதன்போது கைதிகளை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை பிரயோகங்களும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மோதல் சம்பவத்தில் காயமடைந்த 28 கைதிகள் வெளிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் போதிய அளவிலான இடவசதியின்மை மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாமையினால் வழக்கு விசாரணைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் நேற்று தினம் பிற்பகலாகும் போது குறித்த 3 சிறைச்சாலைகளிலும் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதோடு சிறைச்சாலை நடவடிக்கைகள் சிறைச்சாலை திணைக்களத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டன. மேலும் காயமடைந்த கைதிகள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 நாட்களாக தொடர்ந்த மோதலை அடுத்து அங்கிருந்த கைதிகள் பல்லஞ்சேனை, வெளிக்கடை மற்றும் குருவிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் மேற்படி அமைதியின்மை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை அடுத்து அதன் பிறகு இப்போது மகர சிறைச்சாலைக்கு ஒருபுறம் அந்த பக்கம் பிரச்சனை மாறியிருந்தது. அதே போல் தற்போது மெகசின், குறிவிட்ட, பல்லஞ்சனை ஆகிய பகுதிகளுக்கும் இந்த சிறைச்சாலைக்குள் இடம்பெறுகின்ற மோதல்கள் இப்போது பரவிடன் செல்கின்ற விடயங்கள் முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விவகாரத்தை மையப்படுத்தி நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது பலரும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று தெரிவித்த கருத்து இன்றைய தினம் லங்கா தீபத்தினுடைய முதல் பக்க செய்தி. பந்தனாகார கெட்டும் ஜாத்திக ஆரக்ஷாவட்ட தர்ஜனையாக் விபக்ஷ நாயக சஜித் பிரேமதாச என்பதாக இன்றைய லங்கா தீபத்திரைக்கு அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே சிறைச்சாலைகள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோதல்கள் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றம் தெரிவித்திருக்கின்றார். எனவே 3 சிறைச்சாலைகள் ஏற்பட்டிருக்கின்ற மோதல்கள் தொடர்பில் இந்த சபையை தெளிவுபடுத்துமாறு நீதி அமைச்சரிடம் கோரிக்கை விடுப்பதாக நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் இவ்வாறு சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தின் போது வலியுறுத்தியிருந்தார். எனவே இந்த விவகாரத்துக்கு நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதில் வழங்கியிருந்தார். அது தொடர்பான செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகைகள் வருகிறது. இரகதிர சித்திய யட குமந்திரனையாக் பேனவா ஏத் ஜாத்திக ஆரக்ஷாவட்ட தர்ஜினாக்ன மகாஜன ஆரக்ஷக அமைதி என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே சிறைச்சாலை சம்பவத்தின் கீழ் ஒரு சூழ்ச்சி இருப்பது தெரிய வருகிறது. ஆனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்பதாக நேற்று

பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சிறைச்சாலை கட்டமைப்பை பலவீனப்படுத்த சிலர் முயற்சி, பாதுகாக்க கடுமையான நடவடிக்கை என்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. சிறைச்சாலை கட்டமைப்பை பலவீனப்படுத்த ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. இவ்வாறான மோதல்களினால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. சிறைச்சாலை கட்டமைப்பை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமரின் போது சிறைச்சாலைகள் மோதல் தொடர்பில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தொடர்ந்து மகர, வெளிக்கட, மெகசின், குருவிட்ட மற்றும் பல்லஞ்சனி ஆகிய சிறைச்சாலைகளிலும் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான மோதல் தற்போது கட்டம் கட்டமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. கிடைக்கப்பெற்றுள்ள புலனாய்வு தகவல்கள் மற்றும் அறிக்கைகளுக்கு அமைய இவை திட்டமிட்டதொரு செயற்பாடு என்பதோடு சிறைச்சாலை கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களை அடிப்படையாக கொண்டு இந்த மோதல் தோற்றம் பெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு வெளிக்கடை சிறைச்சாலையில் 10-15 மணியளவில் 40 பேர் ஒன்றிணைந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் கைதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் காயமடைந்தார்கள். குருவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்த நிலையில் 15 பேர் காயமடைந்தார்கள். சிறைச்சாலையில் ஏற்படும் இவ்வாறான மோதல்களை கட்டுப்படுத்தும் போது கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய கவனம் செலுத்தியிருக்கின்றோம். பல்லஞ்சேனி சிறைச்சாலையில் 30 மேற்பட்ட கைதிகள் காலை உணவுக்காக வெளியில் செல்ல அனுமதி அளித்த போது அவர்கள் கட்டடம் மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிறைச்சாலை கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. இவ்வாறான மோதல்களினால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்பதாக நேற்று தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காரணம். எனவே தென்பகுதியில் இருக்கின்ற இந்த சிறைச்சாலைகளில் ஒவ்வொன்றாக நீர்கொழும்பு சிறைச்சாலை, மகர சிறைச்சாலை, மெகசின் சிறைச்சாலை, பல்லஞ்சேனை அப்படியே குறிவிட்ட என்று இந்த சிறை கைதிகளுக்குள் மோதல் இடம்பெறுகின்றமை, சிறைச்சாலைக்குள் பதற்றநிலை உருவாகின்ற சம்பவங்கள் அதிகரிக்க இப்போது வடகிழக்கு பகுதிகளிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் இருக்கின்ற சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. தென்பகுதி சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட கலவரத்தின் எதிரொலி, வவுனியா யாழ்ப்பாணம் சிறைச்சாலைகளுக்கு ஆயுதமேந்திய படையினர் விசேட பாதுகாப்பு என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தென்பகுதியில் உள்ள சிறைச்சாலைகளில் நேற்று முன்தினம் இரவு ஆரம்பித்த கலவரங்கள் நேற்று தினமும் தொடர்ந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளின் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையை சூழவுள்ள பகுதிகளில் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் விசேட பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு சிறைச்சாலைக்குள் இருந்த இரும்பு பொருட்கள் மற்றும் தளபாடங்கள் என்பன அப்புறப்படுத்தப்பட்டதையும் காண முடிகிறது. தெற்கில் இடம்பெற்ற சிறைச்சாலை கலவரங்களில் உயர்ந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் இரும்பு பொருட்களால் தாக்கப்பட்டு உயர்ந்தமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்தே யாழ் சிறைச்சாலையில் உள்ள இரும்பு பொருட்கள் அகற்றப்பட்டன. அத்தோடு யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டிட தளபதி, யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் கடமையாற்றும் தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலையினுள் கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதேவேளை வவுனியா சிறைச்சாலையில் அமைந்துள்ள வீதி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதோடு ஆயுதமேந்திய போலீசார் மற்றும் படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அதேபோல மட்டக்களப்பு சிறைச்சாலையிலும் பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் மட்டக்களப்பு சிறைச்சாலையை சுற்றி ராணுவம் போலீசார் பலத்த பாதுகாப்பு, ரோந்து பணிகள் தீவிரம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். மட்டக்களப்பு சிறைச்சாலையை சுற்றி ராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் போலீசார் இணைந்து நேற்று முதல் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்டு வரும் அதேவேளை ராணுவத்தின் மோட்டார் சைக்கிள் பிரிவு சிறைச்சாலை பகுதியை சுற்றி ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டு சிறைச்சாலை உடைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சிறை கலவரத்தை அங்கிருந்து 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டு அங்கும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மட்டக்களப்பு சிறைச்சாலையை சுற்றி ராணுவத்தின்
படையினர் நிறுத்தப்பட்டதோடு விசேட அதிரடி படையினர் போலீசார் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார்கள். அதேவேளை ராணுவ மோட்டார் சைக்கிள் பிரிவினர் சிறைச்சாலை பகுதியை சுற்றியுள்ள வீதிகளில் ரோந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதையும் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அதேவேளை மாவட்ட சிறைச்சாலை போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னம் மற்றும் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்து அங்குள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்தார். தற்போது குறித்த சிறைச்சாலையில் நீர்க்கொழும்பிலிருந்து கொண்டுவரப்பட்ட 60 கைதிகள் 42 பேர் உள்ளதோடு நேற்று தினம் 980 பேர் சிறையில் இருப்பதாகவும் அவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் சிறைச்சாலை அத்தியட்சகர் மோகன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் மட்டக்களப்பு சிறைச்சாலை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தை அடுத்து அங்கிருக்கின்ற அந்த சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள், ஸ்கேன் இயந்திரங்கள், அதே போல சமையல் அறைகள் உள்ளிட்ட பல சேதப்படுத்தப்பட்டு அங்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனை சீர் செய்வதற்காக அந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் தற்காலிகமாக ஏற்கனவே மகர, அதே போல மட்டக்களப்பு, மெகசின், பல்லஞ்சேனை, குருவிட்ட உள்ளிட்ட சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கைதிகள் மாற்றப்பட்ட சிறைச்சாலைகளில் தான், இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த சிறைச்சாலைகளில் தான் இந்த மோதல்கள் இப்போது தொடர்ச்சியாக பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கு தகவல் வழங்குவது யார், ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் இடம்பெறுகின்ற மோதல்களை அடுத்து ஒவ்வொன்றாக இந்த மோதல்கள் தொடர்வதற்கான அந்த தொடர் மோதலுக்கான அந்த தூண்டுதலை வழங்குகின்றவர்கள் யார், இது உண்மையில் ஒரு சூழ்ச்சிகரமான செயற்பாடா அல்லது கைதிகளுக்கு இடையிற்கின்ற மோதல் அன்பு தொடர்பான விடயங்கள் சந்தேகத்துக்கிடமாக மாறியிருக்கும் நிலையில் அது தொடர்பாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து இப்போது நாட்டில் சிறைச்சாலைகளுக்குள் 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 36,000 பேர் வரை இருப்பதாக தெரிய வந்த நிலையில் இந்த விவகாரங்களை மையப்படுத்தி சிறைச்சாலையில் காணப்படுகின்ற அந்த நெருக்கடி மற்றும் மோதல்களை தவிர்ப்பதற்கான விடயங்கள் குறித்து விசேடமான கலந்தாய்வுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அதன் கட்டமாக ஜனாதிபதி தலைமையிலான ஒரு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சிறை கைதிகளின் பிரச்சனைகளை கண்டறிய கூட்டு பொறிமுறை, ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. சிறைச்சாலைகளில் உள்ள நிலைமை தொடர்பிலும் சிறை கைதிகளின் பாதுகாப்புக்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மீளாய்வு செய்வதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி ஆனந்தகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாட்டின் 33 சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக மேலதிகமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் கைதிகள் முகங்கொடுத்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி நடவடிக்கைகள் குறித்தும் அவசர நிலைமைகளின் போது செயற்பட வேண்டிய விதம் குறித்தும் ஆராய்வதற்காக கூட்டு பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 33 சிறைச்சாலைகளுக்கும் உரிய வகையில் சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார், விசேட அதிரடிப்படை மற்றும் அவசியமான சந்தர்ப்பங்களில் முப்படையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய கூட்டு பொறிமுறை ஒன்று எதிர்வரும் வாரத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ளதோடு அவர்கள் சிறை கைதிகளோடு தொடர்ந்தும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கோந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளர் ஆயேஷா ஜெனசேன, போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரி ஆகியோருடன் சிறைச்சாலை திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவின் சிறை அதிகாரி உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதே போல இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். போதைப் பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றத்தின் மூலம் பிணை பெறுவதற்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். போதைப் பொருளின் நிகர எடை 10 கிராமுக்கு மேல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மூலம் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக சிறைச்சாலை நிலைமைகளை அவதானித்ததில் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமாவதால் பிணை பெற முடிவதில்லை என்பதே கைதிகளின் முதன்மை குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. இதனை கண்டறிந்து கடந்த ஆண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் 118 வெற்றிடங்கள் இருந்ததால் அறிக்கைகள் விரைவாக கிடைக்கவில்லை. தற்போது அந்த அறிக்கைகளை
பணிகளை விரைவாக வழங்குவதற்கு தேவையான சுமார் 70 பணியாளர்களை புதிதாக பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு புதிய இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 7500 முதல் 9000 வரையிலான அறிக்கைகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். போதைப் பொருள் எடை 10 கிராமுக்கும் மேலிருந்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் பிணை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக கைதிகளின் உறவினர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த சட்டத்தை திருத்துவதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி சில போதைப்பொருள் குற்றங்களுக்கு மேல் நீதிமன்றம் மூலமாகவே பிணை பெறும் வாய்ப்பு மீண்டும் ஏற்படுத்தப்படும். தற்போதைய சூழலில் சில சூழ்ச்சிகாரர்கள் சிறையில் உள்ளவர்களை தூண்டிவிட்டு அமைதியின்மை ஏற்படுத்துகிறார்கள். உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும், எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். சிறைச்சாலையில் போதிய வசதிகள் இன்மையால் அதிக நெருக்கடி நிலவுகிறது. அந்த வசதிகளை வழங்கவும் நெருக்கடியை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் வசதிகளை அதிகரிக்கவும் பகுப்பாய்வு அறிக்கைகளை விரைவுபடுத்தவும் நடவடிக்கை எடுத்த நிலையில் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழியுங்கள். எனவே சிறைக்குள் கலவரத்தில் ஈடுபட்டு உங்களின் வளங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். விரைவில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பிணை பெறும் வசதி செய்து தரப்படுவதாகவும் அமைச்சர் ஹர்ஷன் நாணேக்கர் அவர்கள் நேற்று தினம் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கப்படுத்திய அதே வேளையில் இந்த காணப்படுகின்ற சிறைச்சாலை நெருக்கடிக்கு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் சட்ட திருத்தங்கள் குறித்தும் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்றைய பத்திரிகையில் வருகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், மேலும் 24 பெயரை சந்தேக நபர்களாக பெயரிடுவதற்கு நீதிமன்றம் அனுமதி. 62 சந்தேக நபர்களுக்கு எதிர்வரும் 21 தேதி வரை விளக்க மறியல் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2 நாட்களாக தொடர்ந்த மோதல் சம்பவத்தில் சிறை காவலர்கள் 10 பேர் உள்ளடங்களாக 32 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் 24 பேரை சந்தேக நபர்களாக பெயரிடுவதற்கு அனுமதி அளிக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கைக்கு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கமைய இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை மொத்தம் 62 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளதோடு மேற்படி சந்தேக நபர்கள் அனைவரையும் எதிர்வரும் 21 தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் சிலானி பெரேரா தெரிவித்திருக்கின்றார், உத்தரவிட்டிருக்கின்றார். கடந்த ஜூலை 5 மற்றும் 6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 10 சிறை காவலர்கள் 22 கைது உட்படங்களாக 32 பேர் விழுந்ததோடு 100 மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். நேற்று தினம் மேற்படி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகள் தொடர்பில் மன்றில் மேலதிக அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மன்றில் விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் இச்சம்பவத் தொடர்பில் ஏற்கனவே 38 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட நிலையில் சம்பவத்தொன்று சிறைச்சாலையில் இருந்த மேலும் 24 சந்தேக நபர்களை அடையாளம் காண முடிந்திருப்பதால் அவர்களையும் சந்தேக நபர்களாக பெயரிட அனுமதி வழங்குமாறு நீதிமன்றில் அவர்கள் கோரிக்கை முன்வைக்க நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. எனவே இதுவரைக்கும் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பாக 62 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது 21 தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமான செய்தியாக இன்றைய லங்காதி பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். சுப்ரி காரியகிங் அவித் அகவினி சுருகே போலீஸ் பதிகே நில நிவச வீடியோ கரலா என்பதாக ஒரு செய்தி வந்திருப்பதை காணலாம். அதி சொகுசு மோட்டார் வண்டியில் வரைய தந்த சிலர் பிரதம இதிசம் மற்றும் அதே போல போலீஸ்மா அதிபரின் உத்தியபூர்வ வாசனங்களை வீடியோ படம் எடுத்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் இப்போது விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் குறித்து இப்போது விசாரணை இடம்பெறுகின்றன. போலீஸ்மா அதிபர் பிரதம நீதியரசரின் இல்லங்களை வீடியோ எடுத்தவர் கைது என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கொழும்பில் அமைந்துள்ள போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பிரதம நீதியரசர் பத்மன் சுரேசன் ஆகியோரின் உத்தியபூர்வ இல்லங்கள் அமைந்துள்ள வீதிகளை தனது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்த நபர் ஒருவரை கருவாத்தோட்டம் போலீசார் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு கைது செய்திருக்கிறார்கள். சொகுசு கார் ஒன்றில் வந்த நபர் ஒருவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு போலீஸ்மா அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு அருகிலுள்ள வீதியில் நின்றவாறு வீடியோ பதிவு செய்வதை பிரதான நுழைவாயில் கடமையில் இருந்த விசேட அதிரடிப்படை அதிகாரி ஒருவர் அவதானித்திருக்கிறார். உடனடியாக செயற்பட்ட அவ்வதிகாரி அருகில் போக்குவரத்து கடமையில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர் கொழும்பு அவசர அழைப்பு பிரிவுக்கு அறிவித்திருக்கிறார்.
அதன் அடிப்படையில் கருவாத்தோட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள். கைதான நபரின் கைத்தொலைபேசியை பரிசோதித்த போது போலீஸ் மாதிபர் மற்றும் பிரதம இயக்குநர் ஆகியோரின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள வீதிகள் காணொலியாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. பொழுதுபோக்குக்காகவே இதனை காணொலியாக பதிவு செய்ததாக சந்தேக நபர் தெரிவித்திருக்கிறார். எனினும் அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் போது தனது பதிவிடம் குறித்த முரண்பாடான தகவல்களை வழங்கியதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அலுபோமுள்ள அருகொடை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கருவாத்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நேற்று தினம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஒரு சில மாதங்களாக நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விவகாரம் நீதிபதிகளுடைய வயதெல்லையை, ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பது தொடர்பான விவகாரம். எனவே அது தொடர்பான சட்டம் மூலமாக அதனை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு செல்வதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய லாங்கா தீப பத்திரிகையில் முதற்பக்க செய்தி பிரதான செய்தி ஒன்றாக வெளியாயிருக்கிறது. வினிசுரு விஸ்ராம கெசட்டுவ பிட்டவை என்பதாக இன்றைய லாங்கா தீப பத்திரிகையுடைய தலைப்பாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். நீதிபதியினுடைய ஓய்வு பெறும் வயது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியாகிறது என்பதாக தலைப்பிடப்படுகிறது. ஜேஷ்ட அதிகரணை வினிசுரு வயச ஹெட்டஹாத்தாய் அபயாச்சன அதிகரணை வினிசுரு வயச ஹெட்டப்பா என்பதாக கெட்டும்பத தின ஹத்தக்கின் மதிசபையற்ற என்பதாக தலைப்பிடப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான வயதில்லை 67, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கான வயதில்லை 65. இன்னும் 7 தினங்களில் இந்த சட்டம் மூலம் பார்லமெண்டத்துக்கு வருகிறது என்பதாக லங்கா தீ பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதற்கான அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் வெளியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 22வது திருச்சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு, உயர் மேன்முறையீட்டு மேல் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 2 வருடங்களால் நீடிப்பு என்பதாக செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லையை நீடிப்பதற்குரிய அரசியலமைப்புக்கான 22வது உத்தேச திருத்த சட்டம் மூலம் நேற்று வெள்ளிக்கிழமை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பணிப்புரைக்கு அமைவாக வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் அரசியலமைப்பு 107ஆம் உறுப்பறையின் 5வது பந்தியை திருத்தி அமைப்பதன் ஊடாக உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் நிர்ணயிக்கப்படும். இருப்பினும் பிரதம நீதியரசரின் ஓய்வு பெறுவதற்கான திகதி ஒன்றில் பிரதம நீதியரசர் 67 வயதை அடைகின்ற திகதியில் அல்லது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 6 வருட காலம் நிறைவடைகின்ற திகதியில் எது முதலாவது நிகழ்கின்றதோ அந்த திகதியாக இருத்தல் வேண்டும் என இச்சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இத்திருச்சட்ட மூலத்தின் பிரகாரம் அரசியலமைப்பின் 137வது உறுப்பறையில் மேன்முறையீட்டு நீதிமன்றமானது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவரையும் 6 பேருக்கு குறையாததும் 19 பேருக்கு மேற்படாததுமான வேறு நீதிபதிகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் 19 பேருக்கு மேற்படாத என்ற சொற்கள் 24 பேருக்கு மேற்படாத என திருத்தி அமைக்கப்படும் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளை மேல் நீதிமன்ற நீதிபதிகள், நீதவான் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் வயதெல்லையை அதிகரிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தலும் நேற்று தினம் வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் மேல் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை 110லிருந்து 120ஆக உயர்த்தப்படும். மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 61லிருந்து 63ஆக உயர்த்த முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஏனைய அனைத்து நீதிபதிகள் மற்றும் நீதவான்களின் ஓய்வு பெறும் வயது 68ஆக நிர்ணயிக்கப்படும் என்பதாக அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் குறித்து நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சர் மல்வத்து பீட அஸ்கிரிய பீட மகாநாயக திரைகளை சந்தித்தார். அதே போல கர்தினால் மேல்கம் நாடகை சந்தித்தார். எனவே அவர்களை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே போல இந்த விவகாரம் கடந்த பல மாதங்களாக நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரத்துக்கு சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை ஒருபுறம் முன்வைத்து வருகிறார்கள். அவர்களும் இந்த விவகாரத்தில் இருக்கின்ற தங்கள் பக்கத்தினுடைய விடயங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க தரப்பு கூறுகின்ற முக்கியமான விவகாரம் நாட்டில் 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. அந்த வழக்குகளை நிறைவு செய்ய வேண்டுமாயில் நீதிமன்ற கட்டமைப்பு ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்க வேண்டும். அதே போல அதனுடைய செயற்பாடுகளை இன்னும் விஸ்தரிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வழக்குகளை நிறைவு செய்ய வேண்டுமெனில் நீதிபதிகளுடைய வயதிலையை அதிகரித்து வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வதற்கும் நீதிமன்ற செயற்பாடுகளை பிற்பகல் வேளை வரைக்கும் கொண்டு சென்று இந்த வழக்குகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த வயதிலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க தரப்பு தங்கள் பக்கம் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த விவகாரம் சட்டத்துக்கு முரணானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பதாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில்தான் இப்போது இதனை 22வது திருத்தம் என்ற அடிப்படையில் பாராளுமன்றத்தில் சட்டமூலமாக கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அண்மையில் அமைச்சரவை இதற்கு அனுமதி வழங்க தற்போது சட்டமாதிரியினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இது
வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 7 நாட்களுக்குள் இது பாராளுமன்றத்துக்கு செல்லவிருக்கிறது. எனவே இதனை ஆட்சேபிக்குட்படுத்துகின்றவர்கள் நீதிமன்றத்தினூடாக ஆட்சேபிப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்ற விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க, அடுத்து நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பான செய்திகள் தொடர்பிலும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் செய்தி, கோட்டா கொழும்பு பிரதான நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும், நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பில் கொழும்பு பிரதான நீதிமன்றில் செப்டம்பர் 29 கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையாகி நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2011 மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10 யாழ்ப்பாணம் நகரில் நடத்த திட்டமிடப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டார்கள். அதனையடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்கொணர்வு மனு கடந்த 2012 தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதுதொடர்பான விவகாரங்களின் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. எனவே இந்த வழக்கு விசாரணையினோட கட்டமாகத்தான் இப்போது இந்த அறிவிப்பும் வெளியாகிருக்கிறது. எனவே கொழும்பு மேன்முறை நீதிமன்றில் அவர்கள் இந்த ஆட்கொணர்வு மனுவை கடந்த 2012 தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவின் விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்று கொழும்பு மேன்முறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012 செப்டம்பர் 19 விசாரணைகள் ஆரம்பமாகின. குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017 மனுவின் சாட்சியாளர் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்தும் கோட்டாபய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியம் அளிக்க தனது சட்டத்தரணிகளூடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனையடுத்து கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருகை தெரிவித்துள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. குறித்த வழக்கு கடந்த 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக மன்றில் தோன்றி தனது சாட்சியங்களை பதிவு செய்ய மன்று அனுமதி அளித்தது. கடந்த 19 குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றங்களில் ஏதாவது ஒன்றில் நேரில் தோன்றி நீதவான் முன்னிலையில் நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் ஊடாக சாட்சியம் அளிக்க மன்று கட்டளையிட்டது. அதேவேளை எந்த நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளதாகவும் முன்னிலையாக ஏதுவான 3 மன்றுக்கு தெரியப்படுத்துமாறும் மன்று குறிப்பிடும் திகதியில் நீதிமன்றில் நேரில் முன்னிலையாகி நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டது. குறித்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஏறுவரும் 29 செப்டம்பர் 29 கொழும்பு பிரதான நீதிமன்றில் முன்னிலையாகி நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க மன்று உத்தரவிட்டிருப்பதாக அந்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து மேலும் சில வழக்கு விசாரணைகள் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் அகில விராஜ் பாதுகாப்பு குறித்து ஐதேக ஹரிசனை சிறைச்சாலை ஆணையாளருக்கு கடிதம் என்பதாக ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகில விராஜ் காரியவசத்திற்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. பதில் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத்தா அத்துக்கோரல் எழுதியுள்ள இக்கடிதத்தில் 2 ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள அகில விராஜ் காரியவசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, சிறைச்சாலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அல்லது நீதிமன்ற விவகாரத்தை மையப்படுத்தி சமிந்த விஜயசிறியின் பிணை மனு பரிசீலனை ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. போலீஸ் அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காயப்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறியின் பிணை மனு மீதான பரிசீலனை ஆகஸ்ட் 24 ஒத்திவைத்து பதுளை மேல் நீதிமன்றம் நேற்று முதலமைச்சர் பெற்றிருக்கிறது. பிணை மனு நேற்று முன்தினம் பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் டாக்ஸிக் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும்
தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு வழக்கு விசாரணை தொடர்பான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பாவுக்கு தொடர்பான பிணைமனு தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கிய முதல் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் யாப்பாவுக்கு பிணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தனவுக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சண்டை கிளம்பரிடம் குற்றப்பத்திரிகை கையளிப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2014 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது பதவியேற்பு விழாவை முன்னிட்டு நவம்பர் மாதம் 19 தேதி 11 பத்திரிகைகளை மேலதிகமாக வெளியிடுவதற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி அதன் மூலம் அரசாங்கத்திற்கு 17,48,877.76% நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்தது. எனவே அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தி 17,00,000 அதிகமான தொகையை அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்திருப்பதாக குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன உள்ளிட்ட இருவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இப்போது அவருக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து மற்றொரு முக்கியமான தகவல், கடந்த காலங்களில் நோர்வுட் பிரதேச சபையில் மக்களினுடைய அப்பாவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அஸ்வசம கொடுப்பனை வழங்குவதற்காக வழங்கப்பட்ட நிதியை அவர்களுக்கு வழங்காமல் தங்களுடைய உறவினர்களின் கணக்குகளில் இட்டு தாங்கள் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். இப்போது தலவாக்கலையிலும் அதே சம்பவம் அரங்கேறியிருப்பதான ஒரு செய்தி வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. மெசிவ் ஃபிராட் இன்வால்விங் அஸ்வசம என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு காணலாம். 2 ஃபீமேல் ஆபீசர்ஸ் அரெஸ்டட் அண்ட் அன்டில் ரிமாண்ட் ஆகஸ்ட் 11 என்பதாக செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நோர்வுட் பிரதேச சபையில் இந்த அஸ்வசம கொடுப்பனவை வழங்க வேண்டிய அந்த உரிய தரப்பினருக்கு வழங்காமல் தங்களுடைய உறவினர்களின் கணக்குகளுக்கு அந்த பணத்தை மெதுவாக அப்படியே லாபகமாக அவர்கள் வழங்கிவிட்டு அதனூடாக அந்த பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற நூறளிய பிரதேச செயலாளருக்கு முறைப்பாடு கிடைக்க தொடர்பாக அவர் போலீசாரிடம் முறைப்பாடு முன்வைக்க போலீசார் உள்ளக விசாரணை மேற்கொண்டு அந்த இரு அதிகாரிகளை கைது செய்திருக்கிறார்கள். பெண் அதிகாரி எனவே ஆரம்பத்தில் ஒரு 39 லட்சம் ரூபாய் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டதாகத்தான் இந்த விவகாரம் வெளியில் வந்தது. ஆனால் கணக்காய்வாளர் அந்த பிரதேச சபைக்குள் இருந்து இந்த கணக்காய்வு தொடர்பான விடயங்களை மீளாய்வு செய்து விசாரணைகள் முன்னெடுக்கும் போது கோடிக்கணக்கான ரூபாய்கள், 1,60,00,000 ரூபாவுக்கும் அதிகமான பணம் இவ்வாறு அப்பாவி மக்களினுடைய பணத்தை அவர்கள் மோசடியாக பயன்படுத்துகின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணை இடம்பெறுகின்றது. அந்த அதிகாரிகள் இருவரும் எதிர்வரும் 11 தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவ்வாறு இருக்க அது நோர்வுட் சம்பவம். இப்போது தலவாக்கலையிலும் அதே போன்ற சம்பவம் இடம்பெற்றுவதாக இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை உட்பக்க செய்தி அது தொடர்பாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தலவாக்கலை பிரதேச செயலகத்தில் 9,16,000 ரூபாய் அஸ்வசம நிதி மோசடி, சம்பந்தப்பட்ட அதிகாரி பணியிடை நீக்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தலவாக்கலை பிரதேச செயலகத்தின் தீர்வு பொறுப்பு அதிகாரி ஒருவர் அஸ்வசம பயனாளிகளுக்கு சேர வேண்டிய 9,16,000 ரூபாவை பயனாளிகளுக்கு வழங்காமல் தனது உறவினர் ஒருவரின் கணக்குக்கு மாற்றியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து தலவாக்கலை பதில் பிரதேச செயலாளரால் தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு உரிமையுள்ள நிவாரணம் தொடர்பான பணம் கிடைக்கவில்லை என பயனாளிகள் பிரதேச செயலாளரிடம் புகார் அளித்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளமையும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து நுவரெலிய மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் குறித்த அதிகாரியை பணியிட நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். குறித்த கணக்கு தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அதுகுறித்து அறிக்கை போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று
தலவாக்களை பிரதேச செயலாளர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் மோசடி செய்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நோரூர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அஸ்வசிம பயனாளிகளின் நிதி மோசடி தொகை 1,62,00,000 ரூபாவாக உயர்ந்திருப்பதாக மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு சோதனையில் தெரியவந்திருக்கிறது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அடிப்படையில் 2 சந்தேக நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டுள்ள போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் 3 அதிகாரிகள் அட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட உள்ளதாகவும் விசாரணை மேற்கொள்ளும் தலவாக்களை போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகியிருப்பது நாங்கள் காணலாம். இந்த அஸ்வசம பணத்தை பெறுகின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். வாழ்வாதார ரீதியில் மலினப்படுத்தப்பட்ட அல்லது வாழ்வாதாரத்துக்கு தங்களுக்கு பணம் இல்லாத அல்லது தங்களுக்கு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாமல் இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கத்தினால் ஒரு ஊக்குவிப்பு தொகையாக இந்த அஸ்வசம தொகை வழங்கப்படுகிறது. அந்த தொகையை அவர்கள் உணவுக்காகவோ அல்லது அன்றாட தேவைக்காகவோ எதற்காக ஒன்றுக்காக ஒரு சிறிய தொகையாக பயன்படுத்த போகிறார்கள். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தொகையை களவெடுத்து தங்கள் சொந்த காரர்களுடைய உறவினர்களுடைய கணக்குகளில் வைத்துக் கொண்டு களவாடும் அளவுக்கு இந்த ஊழல் அரசு துறையிலும் அதே போல ஏனைய துறைகளிலும் தலைவிரித்து ஆடுகிறது. எனவே இப்போது அவை அம்பலப்படுத்தப்படுகிறது. உங்கள் பகுதியிலும் அஸ்வசம கொடுப்பனவு உங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தால் அல்லது முறைகேடுகள் நடப்பதாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது தொடர்பாக உரிய அதிகாரிடம் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டால் இந்த விசாரணை இடம்பெற்று உங்களுக்கான நீதி கிடைக்க இப்போது காலம் கணிந்திருக்கிற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தினம் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக வீரகேசரி பத்திரிகை இடம்பெறுகிறது. மலையக மக்களின் காணி உரிமை விவகாரம் சிவில் சமூக செயல்பாட்டாளர்களால் காத்திரமான ஆலோசனைகள் முன்வைப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மலையக மக்களின் காணி உரிமை தொடர்பில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கடப்பு வசதிகள் பிரதி அமைச்சரினால் எதிர்காலத்தில் முன்வைக்கப்பட உள்ள சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு வழங்க காத்திரமான முன்மொழிவுகள் ஆலோசனைகள் வழிகாட்டுகளை பெற்றுக் கொள்ளும் வகையிலான கலந்துரையாடல் அண்மையில் அமைச்சின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தலைமையிடம் பெற்ற இந்த கலந்துரையாடலில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இதன்போது மலையக மக்களின் காணி உரிமை தொடர்பான சாத்தியப்பாடுகளுக்கு மலையக சமூக செயல்பாட்டாளர்களின் பங்களிப்பு அத்தியாவசியம் என அமைச்சின் சார்பில் வலியுறுத்தப்பட்டதோடு அதற்கான ஆலோசனைகளும் சிவில் செயல்பாட்டாளர்களால் வழங்கப்பட்டது விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். காணி உரிமையின் பங்களிப்பு, காணி வழங்குவதில் ஏனைய சமூகத்தினர் அங்கீகாரம், சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் காணிகளை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிக்கல்களை தீர்த்தல், அதற்கான உபாயங்கள், அணுகுமுறைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் அதேபோல மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளிலும் கடுமையான மழை பெய்து வருகிறது. இப்போது ஓரளவு குறைந்திருந்தாலும் அதனுடைய தாக்கம் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அத்தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் 2112 குடும்பங்களைச் சேர்ந்த 8191 பேர் பாதிப்பும், 6 பேர் உயிரிழப்பு, மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையுடன் கூடிய காலநிலை பேரிடராக மாறியிருக்கிறது. நேற்று முன்தினம் மாலை நேர புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி இம்மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 2112 குடும்பங்களைச் சேர்ந்த 8191 பேர் பாதிக்கப்பட்டதோடு 6 பேர் பலியாயிருப்பதாக மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார். இதுதொடர்பில் நேற்று தினம் அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது கடந்த வாரம் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக 152 குடும்பங்களைச் சேர்ந்த 504 நபர்கள் இன்னும் 18 தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 11 வீடுகள் முழுமையாகவும் 246 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்ததோடு 3 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வெள்ளம் நுவரெலியா மாவட்டத்தில் பெரும் பகுதியை சூறையாடி பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நுவரெலியா மாவட்டத்தில் மழையுடன் காலநிலை காணப்படுகின்ற நிலையில் நேற்று காலை முதல் இடைக்கிடையே பெய்து வந்த கனமழையினால் வீதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் பிளாக்புல் சந்தி, வெண்டிகோனர் மற்றும் பங்களாவத்த, நானுவோயா, ரதல்ல குறுக்கு வீதி, நுவரெலியா வெளிமடை வீதி, நுவரெலியா கண்டி வீதி போன்ற பகுதிகள் வளமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்பட்டது. அதேவேளை தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வீதிகளில் மண் சரிவுகள் ஏற்படும் அபாயம் நிலவுகின்றது. இதனால் சாரதிகள் வாகனங்களில் மிகவும் அவதானமாக செலுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து நுவரெலியாவுக்கு வருகை தரும் புதிய வாகன சாரதிகள் தமது வாகனத்தின் முன்பக்க விளக்குகளை ஒளிரச் செய்து அவதானமாக வாகனம் செலுத்த வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அதேவேளை நுவரெலியாவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வளமையை விட கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் மக்களின் ஆளாந்த செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இன்றைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அத்தொடர்பிலும் நாங்கள் பார்க்கலாம். மேல் சபரகம மாகாணங்களிலும் வடமேல் மாகாணத்திலும் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நாட்டின் மேல் சபரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மாலை அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இந்த பகுதிகளில் வானமானது இன்றைய தினம் முகில் கூட்டம் நிறைந்து அல்லது மலைமேகம் கூடிய நிலைமையில் காணப்படுவதாகவும், சபரகம மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. அதேபோல வடமத்திய சபரகமுவ, தென் மற்றும் மத்திய வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. மழையுடன் கூடிய காலநிலையோடு ஏற்படக்கூடிய தற்காலிக கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். அடுத்து பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு அறிவித்தல் இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்பிடுகிறது. இருக்கிறது. பேராதினிய சரசவிய வெட என சந்துத அரம்பா என்பதாக செய்திக்கு தலை பெற்றிருக்க காலம். சீரற்ற வானிலை காரணமாக மகவழி கங்கை பெறுகிறதன் காரணத்தினால் கண்டி உள்ளிட்ட பேரதனுடைய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தன. இதன் காரணமாக பேரதனை பல்கலைக்கழகமானது மீள் அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டது. மாணவர்களை கல்வி நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. எனவே இப்போது ஏறும் திங்கட்கிழமை மீண்டும் கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாவதாக நிர்வாகத்தினர் அறிவித்திருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையில் அதுரமான செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செம்மணி அகல் வாய்வுகள் 100 நாட்களை எட்டின 507 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நேற்று 100வது நாள் அகழ் நாளை எட்டியிருக்கிறது. நேற்றைய 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் போது 46வது நாள் பணிகளின் போது மேலும் 8 புதிய மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வின் 3 கட்டங்களிலும் இதுவரை மொத்தம் 507 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். அதுரமான செய்தி இன்றைய தினம் லங்கா தீ பத்திரிகை தலைப்பிடுவது காணக்கூடியதாக இருக்கிறது. சஞ்சாரக விசாவளின் அவித் ரசா கரலா சீனுன் அணு ஹத்தரகட்ட லாக்ச ஹத்தேவாக் தட என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். ராஜகிரிய பகுதிக்கு வருகை தந்து, அதாவது சீனாவிலிருந்து வருகை தந்து விசா காலம் நிறைவடைந்து விசா நடைமுறைகளை மீறி இலங்கையில் தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு அடிப்படையில் அண்மையில் ராஜகிரிய பகுதியில் 94 சீனர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எனவே அவர்களின் தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில்தான் இப்போது அந்த விசாரணையிலும் இறுதிக்கட்டமாக அவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவருக்கு 70,000 ரூபாய் வீதம், மொத்தமாக 94 சீனர்களுக்கு 70,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, ஹெட்டர் சிஷத்துய என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாளைய தினம் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை நடைபெறவிருக்கிறது. காலை 9:15 முதல் 12:15 மணி வரைக்கும். அதே போல நாளை மறுதினம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகிறது. நடராவதியில் இருவரும் 5ஆம் தேதி வரை இந்த பரீட்சை இடம்பெறப் போவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிடக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகளில் வெளியான பத்திரிகைகளின் பார்வை கனலாய் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6

வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3072 அதக்கோட்டிபத்து லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 11, 50, 60, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 11, 50, 60, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 77,380 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,38,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 4,958 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 20, 32, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 2, 20, 32, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 1,56,78,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 43,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3,246 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 22, 47, 52, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 22, 47, 52, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் விசேட இலக்கங்களாக 7, 3, 9, 1, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 3, 9, 1, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 58,78,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,53,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,407 சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 22, 31, 46, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 22, 31, 46, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் விசேட இலக்கங்களாக 1, 7, 9, 3, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 7, 9, 3, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,51,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,28,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,422 கப்ருகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்களாக 42, 45, 60, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்களாக 42, 45, 60, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,54,43,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,38,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 980 சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 8, 8, 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 8, 8, 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,05,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,61,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 454 ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசல்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,83,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,076 சசிகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 15, 32, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 15, 32, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 35,26,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 388 சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 18, 24, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 18, 24, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 3, 6, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 6, 8, 6 தெறிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 94,86,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசுகளாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,514 கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 8, 17, 21, 75 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 8, 17, 21, 75 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,71,640 ரூபாய் பரிசு
பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,65,75,850 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,272 மகாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4,7,0,2,7,7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4,7,0,2,7,7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,18,79,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,37,76,304 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,302 தனநிதான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 13, 30, 31, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 13, 30, 31, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,62,240 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,36,6,670 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,620 மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 29, 35, 54, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 29, 35, 54, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,30,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,08,370 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,581 அந்தான லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 8, 39, 41, 50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 8, 39, 41, 50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 25,000 ரூபாய் பரிசல்கள் 16 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 93,54,820 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,98,576 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 847 அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 0,2,7,7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 0,2,7,7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 52 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,49,520 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 540 ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 3,4,0,6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 3,4,0,6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய்

நேசிச்சாரல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்து இருக்கிறாங்க. ஹாய்க்கா, இனிய காலை நேரம் வணக்கம் சொல்லி கரோலினால இருந்து கருணாகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய காலை பொழுது வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே சமயம் அன்பு வணக்கங்களோடு ஜோன் சித்ரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி அஸ்வின் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம். இன்றைய பொழுது அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான பொழுதாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி நிவேதா நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளையும் இணைத்துக் கொண்டு அடுத்த முறை சுப்ரான பாடல்களுக்கு கேட்டு வரலாம்.

0: பகுதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: ஒளிக்கரம்பிக்கு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, வணக்கம் எல்லா குடிசுக்கும், வணக்கம், குட் மார்னிங். ஓகே, சூப்பரான ஒரு காலை பொழுதோடு சந்தித்து இருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த ஒரு நல்ல சூப்பரான ஆரோக்கியமான சுறுசுறுப்பான நாள் அமையல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். சூப்பராணிந்தர்களாம் 10 மணி வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்க போறீங்க. இப்ப சிறுவர் உலக்கம், சோ சூப்பரான ஒரு பாடல் காலை பொழுதோடு மார்னிங்ல சூப்பரா பேசலாம், நிறைய பாட்டு படிக்கலாம், அதே நேரத்துல கதை சொல்லலாம், பிடிச்ச விஷயங்கள் இருக்கு. சோ நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு டேயும் கூட அதை பத்தியும் கூட பேசலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 2. சோ 1000
1: பேசுறீங்க.
0: சொல்லுங்க பாக்கலாம். நாளைக்கு
1: அவர் நல்ல மருத்துவர், அவர்
0: அடுத்த முறை பேசும்போது இன்னும் சூப்பரா நல்ல கதை சொல்லணும் சரியா? ஓகே ஓகே. யாரெல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு ஃப்ரீ தானே நீங்க
2: வீட்டு?
0: ஓகே சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்கலாம்.
2: அம்மா அப்பா தம்பி
0: ஓகே ஓகே மா, நன்றி, பாய். பாடல் வருது.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38 இலங்கையின் 9 மாகாணங்களில்

0: அவளித்த பாடல் அது எம்எஸ் தோனி திருப்பதுக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நல்ல மோட்டிவேட்டான ஒரு பாடல். ஸோ சூப்பராக இணைந்திருக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம் 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். ஸோ சூப்பராக கால் பண்ணுங்க குட்டீஸ். நீங்கள் ரெடி ஆகிட்டு கால் பண்ணுங்க, கால் அடிங்க, பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச நல்ல பல விஷயங்கள், கதைகள், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0121-2500-0001, அதே போல 0121-2500-1111 அழைப்பேட் படுத்துங்க. சூப்பரா பேசலாம். ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் டார்லிங். யார் இது? தேஜா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கிறேன் தேஜா. தேஜா என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 2.
0: அப்ப இன்னும் 4 இருக்கு. ஓகே சரி. வீட்டுல யாரு நாளைக்கு ஸ்காலர்ஷிப் எழுதுறாங்க? வீட்டுல நாளைக்கு யாரு ஸ்காலர்ஷிப் எழுத போறாங்க? உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு கிரேட் தானே, கிரேட் 2 தானே நீங்க? என்ன சரி, என்ன சாப்பிட்டீங்க? ஓகே ஓகே சரி, என்ன சொல்லி காட்ட போறீங்க? யாரு இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதி தந்தாங்க உங்களுக்கு? வாவ், அம்மா வேற லெவல். அம்மா அம்மோட பேர்
1: என்ன?
0: சூப்பரா இருந்துச்சு, நல்ல வரிகள். ஓகே அம்மாக்கு நன்றி சொல்லுங்க. சரி ஓகே சூப்பர். அடுத்த முறை நீங்க இணைந்து கொள்ளுங்க, நல்லா இதை விட இன்னும் சூப்பரா சொல்லணும். ஓகேவா? ஓகே. எப்படி ஸ்டடிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு
1: இருக்கா?
0: நல்லா படிக்கிறீங்க தானே?
1: ஆமாக்கா.
0: இன்னைக்கு கிளாஸ் இருக்கா? உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் வருது. யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க பேரு? இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்ததின் சிறுவர் உலகம். இப்ப நாங்க பாட்டு கேட்டுட்டு தொடர்ச்சி அணிந்திருக்கலாம்.

திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சிறுவர்களுக்கும் 102.6 102.8 ரொம்ப சத்தமா நீங்க டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம். வசந்தத்தின் சிறுவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 8:33 ஆகிக் கொண்டிருக்கிறது. ஓகே, குடிஸ் எல்லாம் எலும்பிருப்பாங்க. எலும்பாதவங்களும் இப்போ வந்துட்டு பாட்டை கேட்ட உடனே கட்ட டக்கு டக்கு டக்குன்னு எலும்பிருப்பாங்க. ப்ரஷ் பண்ணிக்கோங்க, டீ குடிக்கிறண்டா குடிச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களுடைய எனர்ஜிக்காக பேசணும். ஓகே, உங்களுடைய எனர்ஜிக்கு எல்லாருக்குமே தேவை. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணாது. இந்த சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக எனர்ஜிக்காக இருப்பீங்க, எந்த கிளாஸும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீட்டிலேருந்து ரொம்ப சத்தமாக நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்போ இந்த மணி தேலத்தில் உங்களுக்கான சூப்பரான ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னு சொன்னால், பயந்த குருவியும் தைரியமான அணிலும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், பரீட்சைக்கு முதல் நாள் குருவி ரொம்பவே பயந்துருச்சு. ஐயோ, பரீட்சை வருதே, எப்படி நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு அழுதுச்சு குருவி. ஓகே, அப்போ அணில் கேட்டது, நீ படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு குருவி சொன்னிச்சு. ஓகே, நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அணில் சொன்னிச்சு, அப்போ ஏன் பயப்படுற, நீ படித்தது உனக்குள்ளே இருக்கும், பயம் வந்தா மூச்சு அப்படி இழுத்து விடு, கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு அணில் சொன்னிச்சு குருவிக்கிட்ட. இப்போ பரீட்சை வரப்போது, பரீட்சை ஹாலில் குருவி அணில் சொன்ன மாதிரியே பண்ணிச்சு. பயம் வந்துச்சு, கடவுளை நினைச்சிச்சு, மூச்சை இழுத்து விட்டுச்சு, நல்லா எழுதிச்சு. ஓகே, அப்போ பயம் வெற்றியை தடுக்கும், நம்பிக்கையும் அமைதியும் முக்கியம். ஸோ பயப்படக்கூடா, பரீட்சை வருது நாளைக்கு, தரம் 5வது புலமை பரீட்சை. ஓகே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கடவுளை ப்ரே பண்ணிட்டு நல்லா விடிய விடிய படிக்காம படிச்சதெல்லாம் போதும், ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஏலியா தூங்குங்க. குறிப்பாக நீங்க வந்துட்டு எடுத்துட்டு போறது பென், ஸோ பென் எடுத்துட்டு போகணுன்னு சொன்னா உண்டுக்கு 2-3 பென் எடுங்க, நல்லா எழுதி பாருங்க ஒரு பேப்பர்ல. புது பென் வாங்கிடாதீங்க. ஓகே, அப்படி வாங்கினு சொன்னீங்கன்னா அது நல்லா எழுதுங்க ஒரு இடத்துல, ஒரு பேப்பர்ல வெற்று காகிதத்துல எழுதிட்டு, அதுக்கப்புறம் 2-3 பென்சில், ரேசர், அதுக்கப்புறம் ரூலர்ஸ், இப்படி என்ன ஸ்டேஷனரி உங்களுக்கு எல்லாம் தேவையோ அதை எடுத்துட்டு போங்க. ஓகே, அங்க போயிட்டு பென்சில் எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கூறு உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை வச்சுட்டு அடுத்த பென்சில் எடுத்து எழுதணும். அது அதுக்கு பின்னால தெரியக்கூடாது, டைம் வேஸ்ட். பக்கத்துல இருக்கிறவங்களையோ யாரையுமே பார்க்கக்கூடாது. பேப்பர் எடுத்தா ப்ரே பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம பயப்படாம பதட்டப்படாம நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால் 9:15 காலையில ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ எந்த பயமும் வராது, ஃபுல்லாக எம்சிக்யூ, அதாவது நீங்கள் டிக் பண்ணுற கொஷின் தான் வரும். ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் அதில் 5 கொஷின் இருக்கும், அதில் சரியான பதிலுக்கு நீங்கள் டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை ஒன்று வரும், ஏதாவது ஒன்றை பற்றி 100 வேர்ட்ஸோ அல்லது 200 வேர்ட்ஸோ எழுத சொல்கிற மாதிரி ஒரு கட்டுரை வரும். ஓகே, பயப்பட தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக போயிடும். நீங்கள் நிறைய கிளாஸ் போயிருப்பீங்க, வீட்டிலலாம் படிச்சிருப்பீங்க, விடிய விடிய படிக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு ஏலி எலும்பி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எக்ஸாம் செய்யுங்க. எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க, நானும் ப்ரே பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக பரீட்சை எழுதுங்க. ஸோ பயம் வேணா நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது நல்லா எழுதிருக்கிற அப்படிங்கிற ரிசல்ட்டு எனக்கு சொல்லணும். ஓகே, இப்போ நாங்கள் பாட்டு கேட்டுட்டு வருவோம் தொடர்ச்சியாக.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்புக்கு ஆரம்பிக்கின்றார் பாடகர் நரேஷ் ஐயர். ஒலிக்கும் பாடல் இது எங்கேயும் காதல் திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில். சுப்ரானர் பாடல் கேளுங்க.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடலாம்
2: ஒழித்துக்கொண்டு
1: இருக்கிறதை
2: எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சுக்கா.
1: ஓகே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுற டைம்ல?
2: சந்தோஷமா.
1: ஓகே, நல்லபடியா போயிட்டு எழுதி வந்தீங்க என்ன?
2: ஆமா.
1: ஓகே, சூப்பர். சாப்பிட்டீங்களா?
2: இனிமே தாக்கா சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நான் டீ மட்டும் தான் குடிச்சேன்.
2: ஓகே,
1: உங்க கூட பேசணுமே அதுக்காண்டி. சரி சொல்லுங்க, என்ன இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க?
2: இன்னைக்கு கதை.
1: ஓகே சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வந்து சுத்துச்சா. அப்ப காக்கா வந்து கேட்டுச்சா, பாட்டி எனக்கு ஒரு படத்தாங்கனே. அப்ப பாட்டி சொன்னா, எனக்கு வெறுவ கொண்டு வந்துட்டாங்க, நான் உங்களுக்கு அதே தாரேனே. அப்ப காக்கா, சரி பாட்டி, நான் வெறவுக்கு கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து
1: கொடுத்துச்சான்.
2: இப்ப பாட்டி வாங்கிட்டு ஒரு வடை கொடுத்துச்சான். இப்ப காக்கா தூக்கிக்கிட்டு போயிட்டு ஒரு கம்பு மேல உட்காந்துச்சான். அப்ப நரி வந்து காக்காவை ஏமாத்துறதுக்கு, காக்கா நீ அழகா இருக்க, நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னிச்சு. காகம் வளைய வாயில வச்சுக்கிட்டு பாட்டு பாடையில வடை கீழே வந்துருச்சு, நரி தூக்கிட்டு போச்சு.
1: ஓகே ஓகே, கதை முடிஞ்சிச்சு. ஓகே சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்லா அழகா கியூட்டா பேசினீங்க. சரி ஓகே, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: வீட்ல அம்மா, அப்பா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அக்கா, இன்னொரு அண்ணா.
1: ஓகே, எல்லாருக்குமாக சேர்த்து சூப்பரான ஒரு பாட்டு கேட்கலாம். ஓகேவா?
2: ஓகே.
1: ஓகே, அடுத்த முறை சூப்பரா பேசணும். ஓகே நினைவுபடுத்த போறேன். உயர்தர பரீட்சை வருது, ஆனா பிள்ளைகள் எல்லாம் வேகமா ஏற்றி கொண்டு போகணும், அவசர அவசரம் ஏற்றி கொண்டு போகணும், பாடசாலை வாகனங்கள் அல்லது வீட்டுல இருக்கிற வாகனங்கள் ஏதாவது சரி ரொம்ப தூரத்துக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பதட்டத்தோட போவீங்க, அப்படி எல்லாம் போவாதீங்க. முன்கூட்டியே ஏலி எலும்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கவனமா பாதுகாப்பாக போங்க. வீதி விபத்துகள் அதிகரிச்சு கொண்டிருக்கு, அதனால உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பா இருக்கணும். எந்த உயிராக இருந்தாலும் போனா வராது. சோ பாதுகாப்பான பயணங்கள், வீதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்கள்கிட்டையும் வீதி விதிமுறைகள், வீதி விபத்துகள் தொடர்பான ஒளிபூட்டக்கூடிய நாடகங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் அவங்களுக்கு எல்லாம் இப்படியான விஷயங்களை தெளிவுபடுத்தும் போது வீதி விபத்துகள்ல இருந்து கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மனசனை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க தொலைக்காட்சியான ITN வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சேஃபா உங்களுடைய பயணங்கள் இருக்கட்டும்.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதற்கமைய சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் வானமும் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் வடமேல் மாகாணத்தில் அவ்வப்போது சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: தாய்லாந்தில் துப்பாக்கி பயன்பாடு தொடர்பான சட்டங்களை திருத்துவது குறித்து அந்நாட்டு அரசாங்கம் பரிசீலனை செய்து வருகிறது. பாடசாலை மாணவன் ஒருவன் 8 பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தை அடுத்து அதனுடன் தொடர்புடைய சட்டங்களை திருத்துவது குறித்து தாய்லாந்து பிரதமர் கவனம் செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பொது இடங்களில் துப்பாக்கிகளை கொண்டு செல்வதை தடை செய்யவும் அரசாங்க பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் மாத்திரமே ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தாய்லாந்து பிரதமர் அறிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாங்காக்கில் உள்ள பாடசாலை ஒன்றில் 14 வயது மாணவன் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 5 ஆசிரியர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் 30 பேர் வரையில் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த

0: அழகே சிரிக்கலாம் பறக்கலாம் கவலைகள் மறக்கலாம். சுப்ரான ஒரு பாடல் ஒலித்தொய்ந்தது. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இந்த இரண்டாவது மணித்தாலத்தோடு கிடந்திருக்கிறோம். 10 மணி வரைக்கும் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்டுட்டே இருங்க. அதே போல www.wasmeva.org கேட்டு பக்கம் கூட அமணிந்திருக்கலாம். நேரம் காலை 9:09 ஆகிக்கொண்டிருக்கிறது. அவிசாவில பக்கம் போப்புறோம். அவிசாவில இருந்து அதிர்ஷ்டா வந்திருக்கிறாங்க இந்த மணித்தாலத்துல பேசுறதுக்கு. யாரு? ஹலோ
1: ஹலோ
0: அதிஷ்டா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க.
0: ஓகே, ஏன் சோகமா பேசுறீங்க? என்னாச்சு காலையில உங்களுக்கு? ஓகே, நல்லா தானே இருக்கீங்க?
1: ஆமாங்க.
0: டீ குடிச்சிட்டீங்களா?
1: குடிச்சிட்டேன்.
0: ஓகே, அப்ப எனர்ஜிக்கா பேசு. எத்தனை மணி கிளம்பினீங்க சொல்லி பார்க்கலாம்.
1: 7 மணிங்க.
0: அப்போ ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவா இருக்கணுமே. இப்பதான் எலுமினா கொஞ்சம் தூக்க கலக்கம் இருக்கும். ஆனா 7 மணிக்கு எலுமிட்டு இவ்ளோ டல்லா பேசுற வாய் டார்லிங். சரி, ஓகே, அந்த அந்த சிரிப்பு தான் வேணும். சரி சொல்லுங்க, எப்படி இருக்கு? என்ன கிரேட் படிக்கிறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க.
1: 4th grade.
0: அப்ப உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த முறை
1: இல்லன்னா
0: அடுத்த முறை. ஓகே, எப்படி அடுத்த முறை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எக்ஸாமுக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்க?
1: வலியறியே வெள்ளம் உண்டு விலகி வர வேண்டும். கள்ளத்தில் வெள்ளத்திலே கல்லெறிந்து விளையாட வேண்டாம். வீண் சண்டையால் வலிக்கு விருந்தெடுக்க வேண்டாம். கண்மணி கால் நீச்சிறங்கு காலில் வரும் கவனம் ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும்.
0: சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எனர்ஜிக்கா பேசினீங்க. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: அப்பா பேரு மோதிலால்.
0: ஓகே,
1: அம்மா பேரு அபிராமி. தாத்தா பேரு அம்மாசி.
0: ஓகே,
1: மாமி பேரு கல்யாணி.
0: ஓகே,
1: மாமா பேரு ரஞ்சித்.
0: ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கா இல்ல ஃப்ரீயா? நீங்க
1: ஃப்ரீங்கா?
0: ஓகே, சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுண்டா என்ன? அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஓகே, சூப்பர். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வருது, கேளுங்க. ஓகே, பாய் டார்லிங். அடுத்த மாதிரி சூப்பரா பேசணும். ஓகே
1: ஓகே
0: ஓகேடா, பாய். சரி, அதே போல இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூடயும் பேசிட்டு நாங்க பாட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
0: இது யாரு? அதிஷ்டா. ஓகே, எப்படி இருக்கிறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேசிய மரம், நாக மரம், தேசிய பறவை, மர காட்டுக்கோழி, தேசிய மிருகம், மர அணு, தேசிய விளையாட்டு, கரப்பந்தாட்டம், தேசிய மலர், நீராழி, தேசிய மாணிக்கம், நீல மாணிக்கம்.
0: வெரி குட். ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்ல தெளிவா ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. ஓகே, நம்ம பாட்டு கேப்போமா?
2: ஓகே அக்கா.
0: ஓகே டா, பை
2: பை.
0: ஓகே, சரி, இப்போ நாங்க பாட்டு கேக்கலாம்.

0: வணக்கம், யார் இது?
1: பிரதீக்ஷா.
0: எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே பிரதீக்ஷா, சொல்லுங்க, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், சூப்பர். அப்ப உங்களுக்கு நிறைய கதைகள் தெரியும். சொல்லுங்க பாக்கலாம், இன்னைக்கு என்ன சொல்லி பார்க்க போறீங்க?
1: பாட்டு படிக்க போறேன்.
0: ஓகே ஓகே, படிச்சு காட்டுங்க. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யாரு சொல்லி கொடுத்தாங்க? ஓகே, டீச்சர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு என்னவா வரணும் நீங்க? வாவ் சூப்பர், அப்ப நிறைய ஸ்டூடண்ட் உங்களுக்கு கிட்ட படிப்பாங்க இல்லையா? வேற லெவல், வேற லெவல். யாரு பக்கத்துல அம்மாவா? அம்மாட பேர் என்ன? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு உங்க வீட்டுல யாராவது எக்ஸாமுக்கு போறாங்களா? அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே. நல்ல, நாம இப்ப பாட்டு கேக்கலாம். சூப்பரான பாடம் உங்களுக்கு தரணும், ஓகேவா? மஞ்ச பலூன் பாட்டு தானே வேணும்? சரி, இந்த பாட்டு கேட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு மஞ்ச பலூன் பாட்டு தரணும். ஓகே ஓகே, பாய் டார்லிங், பாய் பாய். சரி, இப்ப பாட்டு கேக்கலாம். பாபா நிலவ பிடிச்சு தரவா, சூப்பரான பாடல், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல். நான் மகான் அல்ல, திருவத்துக்காக இவனுடைய

0: மகள் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும்
2: நினைக்கிறேன்.
0: சரியா சொன்னீங்க, வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: இது மக்கள் சூடிய
4: வசந்தம் FM 102.6.

குடிசுக்கெல்லாம் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது. என்ன சரி என்னதான் தெரியல, ஆனா ரொம்ப ரொம்ப எல்லாருமே ரசிச்சு கேட்பாங்க அந்த பாட்டை. இந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பாட்டு தான் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க, பாடிக்கொண்டு இருப்பாங்க. சரி, நீங்க கேட்டிருக்கிறது வசந்ததின் சிறுவர் உலகம். சோ உங்களுக்காக சூப்பரான ஒரு கதை ஒன்று இருக்கு, சொல்லலாம். என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஓகே, காட்டுல வந்துட்டு திடீரென மின்சாரம் போயிடுச்சு. சரியா, எல்லா விலங்குகளும் ஐயோ இருட்டா இருக்குன்னு பயந்து ஓடிச்சு. அது அப்புறம் அந்த பயத்துல எல்லாம் அங்கங்க அந்த மிருகங்கள்லாம் வெளியில வராம பயத்தோட இருந்துச்சு. அப்போ சின்ன நத்தை ஒண்ணு வந்துச்சு அந்த பக்கம் வந்து. அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, முதுகுல இருக்க மின்மினி பூச்சியை கூப்பிடுச்சு. மின்மினி பூச்சி அந்த பக்கம் போனுச்சு. அப்போ அந்த நத்தை அந்த மின்மினி பூச்சியை கூப்பிட்டு, நீ என் முதுகுல உட்காருன்னு சொல்லிச்சு. மெதுவா உட்கார்ந்துச்சு, ஓகே, அந்த மின்மினி பூச்சி. அப்ப நத்தை என்ன பண்ணிச்சு, மெதுவா மெதுவா ஊர்ந்து அந்த பக்கத்தில் எல்லாருக்குமே வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அப்போ பயத்துல ஓடி ஒளிஞ்சவங்க, திடீர்னு இருட்டு கண்டு மயங்கி கிடந்த எல்லாமே இப்ப வந்து அந்த குரங்கு குட்டி எல்லாம் காப்பாத்துச்சு, ஓகே, அந்த வெளிச்சத்துக்கு பிறகு. அப்புறம் எல்லாருமே இந்த வழியெல்லாம் போகணும், இந்த வழிதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்துல அந்த பயணங்களை நோக்கி போயிட்டாங்க. அடுத்த நாள் சிங்கம் வந்துச்சு. வந்து சிங்கம் ஒன்னு சொன்னிச்சு அவங்கள பார்த்து, பெருசா இருக்கிறதுனால மட்டும் தலைவனாக முடியாது, சின்னவனாக இருந்தாலும் உதவுற மனசு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, சின்ன உதவியும் பெரிய வெளிச்சமாகும். ஓகே, நாங்க சின்ன சின்ன உதவி செஞ்சாலும் அது பெரிய உதவிதான். சோ அடுத்தவங்களுக்கு ஒரு தண்ணி கேட்டாங்க, சரி, பெரியவங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அக்கா அண்ணா ஏதாவது கேட்டாங்க, சரி, நம்ம சின்னதா ஹெல்ப் பண்ணும்போது அவங்க நம்மள சந்தோஷமா பாத்துக்குவாங்க, இல்லைன்னா நம்ம நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, ஓகே, சூப்பரான ஒரு கதை. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு குட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, சரி, ஓகே, அவங்க வந்து வேகத்துல போயிட்டாங்க, இன்னொருத்தர் அடிக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, யார் பேசுறீங்க? ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்க? ஹலோ, என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓகே, ஓகே, சூப்பர். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வருது. ஓகே, நன்றி. சரி, ஓகே, அவங்க ரொம்ப குட்டியான ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நாங்க இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: வசந்ததின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடலாம் ஒழித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் மழைப்பேற்படுத்தி பேசலாம். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு எந்த குடிஸ் வந்து இருக்கிறாங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் எட்டையாந்தடையில அபினேஷா.
0: அபினேஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 5.
0: வாவ், சூப்பர் சூப்பர். இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, நாளைக்கு ஸ்காலர்ஷிப் இல்லையா? ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா படிச்சிட்டீங்க தானே? ஓகே, நல்லபடியா போய் எக்ஸாம் செய்யணும். ஓகேவா?
1: ஓகே.
0: எதுக்கும் டென்ஷன் ஆக கூட, பயப்பட கூட, கூலா போய் நீங்க படிச்சது அப்படியே எழுதிட்டு வாங்க. நோ டென்ஷன், அது விடிய விடிய படிக்க கூட. ஓகேவா?
1: ஓகே.
0: ஓகே, சூப்பர். யார கதையும் கேட்கல, ப்ரே பண்ணிட்டு குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா எழுதணும். ஓகே,
1: thank you.
0: ஓகே டா, வெல்கம் வெல்கம். சரி, சொல்லுங்க இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: பாடல்.
0: ஓகே, சூப்பர், பாட்டு காட்டு.

0: மழையோ அது பனியோனி மோதிவிடே.
1: சூப்பர் சூப்பர், வேற லெவல். எல்லாருக்குமா ஏத்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங்ஸ், வேற லெவல். ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க?
0: அம்மா,
1: ஓகே,
0: அப்பா,
1: ஓகே,
0: தம்பி,
1: ஓகே,
0: நான்.
1: ஓகே சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு. ஓகே, வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ.
1: ஓகேடா, ஓகேடா, பாய்
0: பாய்.
1: ஓகே சரி, அவங்க தான் நாளைக்கு ஸ்காலர்ஷிப் எழுத போறாங்க. சரி ஓகே, இன்னொருத்தர் இருக்கிறாங்க, பேசிட்டு வரலாம். நாங்க ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் இது?
2: மதிவதனி.
1: மதி
2: வதனி.
1: மதிவதனி, ஓகே, சூப்பரான நேம். சொல்லுங்க மதிவதனி, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: கிரேட் 5.
1: கிரேட் 5, வாவ் வாவ், சூப்பர். நாளைக்கு ஸ்காலர்ஷிப் இல்லையா?
2: ஓகே
1: ஓகே, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா எக்ஸாமுக்கு?
2: ஆமாக்கா.
1: படிச்செல்லாம் முடிஞ்சா?
2: ஓகே.
1: ஓகே, எப்படி போய் எக்ஸாம் எழுதி பயம் இல்லாம போயிட்டு எக்ஸாம் ஹால்ல இருந்து எழுதுவீங்களா?
2: இலங்கையில் உள்ள மிக பெரிய மலை தாளகால மலை. இலங்கையில் மிக நீளமான ஆறு மகாவலி கங்கை. இலங்கையில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்த. இலங்கையில் உள்ள மூவின மக்களும் வழிபட செல்லும் இடம் சிவனொளி பாதமலை. தேச தடங்களில் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் குளங்கள் என்பவற்றை குறிக்க பயன்படும் நிறம் நீலம். தேச படங்களில் காடுகளை குறிக்க பயன்படும் நிறம் பச்சை. தேச படங்களில் மலைகளை குறிக்க பயன்படும் நிறம் கபிலம். நான்கு பக்கம் கடலால் சூழப்பட்டுள்ள சிறிய நிலப்பரப்பு தீவு. இலங்கையின் அழகான நீர்வீழ்ச்சி துன்கிண்டை. மின் உற்பத்தியில் முதன்மையான நீர்வீழ்ச்சி லக்ஷபான. அதிகளவான நீர்வீழ்ச்சிகளை கொண்ட மாவட்டம் ரத்தினபுரி.
1: பாட்டு கேப்போம். கூட்டிட்டு போங்க, ஏலிய எலும்பி அவங்கள ஃப்ரெஷ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்ல, பரீட்சை டைம்ல ரொம்பவே வேகமா அவதிப்பட்டு அடிச்சு பிடிச்சி வாகனத்தை முந்தி அப்படி எல்லாம் போகாம மெதுவாக பொறுமையாக நீங்க அந்த நேரத்தோட போனீங்கன்னு சொன்னா மெதுவா போகலாம், லேட் ஆயிருந்துச்சுனா அவசரப்பட்டு போகலாம். ஸோ சேஃபாக கொண்டு போய் நீங்கள் பரீட்சை ஹாலுக்கு சேர்க்கணும், வாகனத்தில் சரி, ஸ்கூல் வாகனத்தில் சரி, அல்லது வீட்டில் இருக்கிற வாகனத்தில் சரி, சேஃபாக போகணும். ஏன்னா வீதி விபத்துக்கள் தொடர்பாக விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்களாக டேக் கேர் வேலை திட்டமாக இளைஞருக்கிற அனைத்து பாடசாலை மிடமிட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அர்ச்சனை வழங்கி கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அர்ச்சனைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சேஃபாக உங்களுடைய பயணம் இருக்கணும், வெரி வெரி சேஃபாக கொண்டு போங்க.

சூப்பரான பாடல் இல்ல. சரி, ஒலிக்கும் பாடலோடு நானும் விடைபெற போகின்றேன். சரியா, இதே நாளில் இருந்திருந்த எங்களுடைய அத்தனை குடிசுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். சூப்பரா அணிந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா பேசியிருந்தாங்க. எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். நல்லபடியா நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியா போய் செய்யுங்க. எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட். சோ, ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவோம். தொடர்ந்து வஸ்து பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொழுத்து வழங்க உங்களுடன் இப்பொழுது புவனேஷ் இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் இணைந்திருந்த எல்லாருக்கும் மீண்டும் நன்றிகளை கூடி விடைபெறும். நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய். We'll be right back.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்த ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை நாளைய தினம் நடைபெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் இம்முறை பரீட்சை இடம்பெறுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் எலியனகே தெரிவித்துள்ளார். இம்முறை பரீட்சைக்காக மொத்தமாக 294,089 மாணவர்கள் தோற்ற உள்ளதுடன் அவர்களில் சிங்கள மொழி மூலம் 220,366 மாணவர்களும் தமிழ் மொழி மூலம் 73,723 மாணவர்களும் தோற்றவுள்ளனர். இந்நிலையில் பெற்றோர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டார்கள் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சற்று முன்னர் அறிவித்தார். மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணி கவனத்துடன் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை ஆரம்பமாவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் எலியனகே அறிவுறுத்தியுள்ளார். முதலாவதாக இரண்டாம் வினாத்தாள் வழங்கப்படும் என்பதுடன் அது நாளை காலை 9:30 முதல் ஆரம்பமாகி காலை 10:45 நிறைவடையும். அதன் பின்னர் சிறிய இடைவேளைக்கு பிறகு காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை ஒரு மணி நேர காலம் முதல் வினாத்தாளுக்காக ஒதுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாளில் உள்ள அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து தங்களது பரீட்சை இலக்கத்தை சரியாக குறிப்பிட்டு தெளிவான கையெழுத்தில் வினாத்தாளிலேயே பதிலளிக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கை கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் எதையும் பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் 400 மில்லியன் டாலர் செலவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்மாணித்து வரும் பிரம்மாண்டமான விருந்து மண்டப கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டாட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவு டிரம்பின் அதிகாரத்திற்கு விடுக்கப்பட்ட சவாலாக பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது மிகவும் மோசமானது மற்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வசந்த பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. பழமையாக வசந்த பார்வை நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான ஒரு விடயங்களை அலசி ஆராய்ந்து அதில் பாண்டித்தியம் பெற்று தேர்ச்சி பெற்று ஒருவரை அழைத்து வந்து அது பற்றிய விளக்கத்தை கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை பற்றி பிரச்சனை என்று சொல்ல முடியாது, ஒரு தேவை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த தேவையை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல சந்தேகங்கள் இருக்கிறது, எனக்குள்ளும் ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்துவதற்காக இப்போது எங்களோடு வசந்த பார்வை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் காணி சம்பந்தமான விடயங்களை பேசப் போகின்றோம். அது பற்றிய சட்டத்திட்டங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் சட்டத்தரணி ரஷாத் அகமது அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம். இன்றைய நாளில் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசவிருக்கின்றோம், காணி சம்பந்தமான விடயங்களை பேசவிருக்கின்றோம். தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள் வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: மனம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் காணி சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம். மிக முக்கியமாக அது பற்றிய சட்டத்திட்டங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களோடு சட்டத்திறனி ரஷாத் அகமது வந்திருக்கிறார். சார், அதாவது நாங்கள் ஒரு காணியை வாங்க போகின்றோம். காணியை வாங்கும் போது நாங்கள் எங்களுக்கு அந்த காணியை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான படிமுறைகள் என்ன?
1: இது ஒரு அடிப்படையான கேள்வி. பொதுவாக காணி சம்பந்தமான விடயங்களில் இரு தரப்பினர் இருப்பார். ஒருவர் வாங்குபவர், அடுத்தது விற்பவர். விற்பவர் காணியினுடைய ஆதனத்தினுடைய உடைமையாளராக இருப்பார். அந்த வகையில் விற்பவர் மற்ற அசையும் சொத்துக்களை போல் அல்லாது, இந்த காணி என்பது அசையா சொத்து என்ற அடிப்படையில் அதனுடைய பொசஷனை, அதாவது அதனுடைய ஆட்சி உரிமையை முழுமையாக கொண்டிருக்க வேண்டும். அதில் சந்தேகங்கள் அல்லது அவருடைய உரிமை சம்பந்தமான விடயங்களில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் வாங்குபவருக்கு முழுமையான முறையில் அதனுடைய உரித்து
0: செல்லாது.
1: அந்த அடிப்படையில் காணி விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக மிக கவனமான முறையில் இந்த விடயங்களை முன்னேற்பாட்டுடன், இந்த விடயங்கள் தொடர்பாக கவனத்துடன் ஆராய்ந்து அதன் பிறகுதான் காணி தொடர்பான கொடுக்கல் வாங்கலுக்கு நாம் செல்ல வேண்டும். உதாரணமாக வாங்குபவனுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு காணியினுடைய முழுமையான ஒரு ஆட்சி உரிமை, அதாவது பொசஷன் என்பது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இடையூறும் இல்லாமல், அதாவது மூன்றாம் நபரினால் இடையூறு எதுவும் இல்லாமல் குறித்த நபரால் பேணப்பட்டு வந்திருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் 30 வருடமாக இவர் உடைமையில் இருக்க வேண்டும் என்பதல்ல. அவருக்கு முன்னால் அதற்கு முன்னால் உடைமையில் இருந்தவர்கள் கூட கிளியரான டைட்டில், தெளிவான அந்த உடைமையில் உரிமையை கொண்டிருக்க வேண்டும். முழுமையாக அந்த 30 குறைந்தது 30 வருடங்களுக்குரிய அந்த டைட்டில் சர்ச், அதாவது காணி கந்தோரின் சென்று அங்குள்ள அந்த குறித்த ஆவணத்துடைய ரெக்கார்ட்ஸ் பதிவுகளை சரிபார்ப்பதன் மூலமாக இந்த காணி எத்தகைய ஒரு சட்ட சிக்கலும் இல்லாத ஒரு காணி என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்.
0: நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீர்கள் தொடர்ந்து 30 வருடங்கள்னு சொல்லி, இப்ப இடையில் ஒரு 20வது வருடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, அது வழக்கு மூலமாக அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுகிறது, அதுக்கு பிறகு நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறது, அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதுக்கு பிறகு
1: அதன் பிறகு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் தலையிட்டு குறித்த விற்கக்கூடிய நபருக்கு சார்பான முறையில் வழக்கு தீர்ப்பொன்று அமையும் இடத்து அது நீதிமன்றத்தின் தீர்ப்பென்ற அடிப்படையில் அவருடைய உடைமை வந்து நிச்சயமானதாக மாறும்.
0: நிச்சயமாக நாங்கள் ஒரு காணியை வாங்கும் போது சார், இப்ப அந்த காணி பத்திரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது, அல்லது அந்த பத்திரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பல இடங்களில் இதை பற்றி அலசி ஆராய முடியும் இல்லையா? அது பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமா?
1: பொதுவாக இந்த காணி விடயம் சம்பந்தமாக இலங்கையில் இரு வகையான சட்டங்கள் இருக்கு. முதலாவது காணி பதிவு சம்பந்தமா, முதலாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நான் டீட் ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்லுவோம். எங்களுடைய பரிபாசை சொல்வதாக இருந்தால் குறித்த அந்த உறுதியை பதிவு செய்தல் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள லேண்ட் ரெஜிஸ்ட்ரி காணி கந்தோரில் குறித்த, அது ஒரு விற்பனை சார்ந்த விடயமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு நன்கொடையாக இருக்கலாம், அதனை பதிவு செய்வார்கள். அப்ப குறிப்பாக சட்டத்தில் உள்ள ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், பதிவு மட்டுமே ஒருவருக்கு காணி சம்பந்தமா உடமையை பெற்றுத்தராது. அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட காணிக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு ஒரு காணிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தில், அதாவது இரு இரு இரு உறுதிகள் வந்து ஒரே காணியை குறிப்பதாக இருந்தால் பதிவு செய்யப்பட்ட காணிக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தான் அந்த பதிவு இடம்பெறும். மற்றபடிக்கு பதிவு செய்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக முழுமையாக உடைமை வந்து கைமாறி விடுவதில்லை. இது ஆரம்பத்தில் இருந்தே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர்டினன்ஸ் என்ற அடிப்படையில் தான் இதை அந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இதை பதிவு செய்து வருகிறார்கள். அதன் பிறகு 1988 டைட்டில் ஆர்டினன்ஸ் சம்பந்தமான ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிம்சாவிய காணிகள் என்று சொல்லி நான் பொதுவாக சொல்லுவோம். அதாவது அரசாங்கத்தினால் எந்த ஒரு இடையூறும் இல்லாத, எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாத காணி என அடையாளம் காணப்பட்ட காணிகளுக்கு குறித்த டைட்டிலை, அதாவது உரித்தை முழுமையாக வழங்குவார்கள். பிம்சாவிய சர்டிபிகேட் சொல்லுவோம், உரித்து சான்றிதழை வழங்குவார்கள். இவ்வாறு உரித்து சான்றிதழ் வழங்கப்பட்ட காணிகள் எப்பொழுதும் தராதரத்தில் ஆக மேல் மட்டத்தில் இருக்கும், ஹைராக்கில் ஆக மேலே இருப்பதால். ஏன்னு சொன்னால் அது டாக்குமெண்ட், அதாவது ஒரு முழுமையான உறுதியை மட்டுமல்லாது டைட்டிலையும், அதனுடைய டைட்டில் சர்டிபிகேட்டையும் பெற்றிருப்பதால் அந்த காணியை உடைமை கொண்டிருப்பவர்கள் முழுமையான அந்த உடைமையை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு அவருக்கு வரும்.
0: நிச்சயமாக இதிலும் சில சில சந்தேகங்கள் நிலவிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் காணி சம்பந்தமான விடைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சட்டத்தரணி ரஷாத் அகமது அவர்கள் வந்திருக்கார் சார். இந்த ஒரு கேள்வி, நீங்கள் முதலாளர் சொல்லியிருந்தீர்கள் அந்த முழுமையான உறுதி சொல்லியிருந்தீர்கள். நான் நினைக்கின்ற வகையில் சில காணிகள் இருக்கின்றது, நாங்கள் எடுத்த பிறகு அதில் ஒரு பாலம் அமைப்பதற்கோ அல்லது பாதை அமைப்பதற்கோ அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்வதற்காக வினவும், அது பற்றிய விளக்கமா நீங்கள் சொல்வது?
1: ஆ புவனேஷ், பொதுவாக காணிகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று ஸ்டேட் லேண்ட் சொல்வது அரச காணிகள், இன்னொன்று தனியார் காணிகள். அரச காணிகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அப்சல்யூட் ஓனர், முழுமையான உரிமை வந்து அரசாங்கத்திற்குரியது. அது காலாகாலங்களில் நான் விரிவாக பிறகு பார்க்கலாம். காலாகாலங்களில் கிராண்ட் எனக்கூடிய அளிப்பு முறை மூலமாக, பெர்மிட் எனக்கூடிய அனுமதி பத்திரங்கள் மூலமாக மக்களுக்கு வெவ்வேறு நோக்கங்களுக்காக அரசாங்கம் கையளிக்கும். ஆனால் ஒருபோதும் மக்கள் அதை உடைமை கொள்ள முடியாது. அந்த காணியில் அரசாங்கத்தின் அனுமதியோடு வசித்து அவர்களுடைய தொழில்களை செய்து வரலாம்.
0: நீங்கள் சொல்வது சில மலையகத்தில்
1: இருக்கின்றது அப்படியான காணிகள் இருக்கின்றது. அதே போல வட மாகாண கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அரச காணிகள், பொதுவாக அரச காணியில் இரண்டு வகையான அனுமதிகள் கொடுப்பார்கள். ஒன்று கிராண்ட் என்று சொல்வார்கள், அளிப்பு. அதாவது சாதாரணமாக பதிவிடங்களுக்குரிய காணிகள், அது அரசாங்கத்தினுடைய காணிகளாக இருக்கும், யாராலும் உரிமை போரப்படாத காணிகளாக இருக்கும். அவ்வாறான நேரங்களில் சனத்தொகை பெருக்கம் அதுபோன்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னேற்றம் பொறுத்து அரசானது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டாக, ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வையாக குறித்த நபர்களுக்கு அதை பிரித்து கொடுத்து கிராண்ட் எனப்படக்கூடிய அளிப்புகளை வழங்குவார்கள். அதே போன்று இன்னும் ஒரு வகையான காணிகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த விவசாய நிலங்கள், மீன்பிடி நிலங்களை, தொழிற்சாலை கைத்தொழில் நிலங்களை மையப்படுத்தியதானது, அத்தகைய நிலங்களும் அவையும் அரச நிலங்கள் தான். ஆனால் அதை ஆளும் சட்டங்கள் வந்து கிராண்ட் வழங்கக்கூடிய அந்த சட்டத்தை விட வேறானது. அது வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ், காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் சொல்லி அந்த பேரிலேயே அதுக்குரிய பதில் இருக்கிறது. குறித்த நபர், குறித்த அரசாங்கம், அரசானது ஒரு நபருக்கு அந்த காணியை வழங்கினார், அவர் அந்த காணியை டெவலப் செய்ய வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதாவது அவர் அதில் விவசாயம் செய்ய வேண்டும், அல்லது கைத்தொழிலுடன் சம்பந்தப்பட்ட அந்த பிரதேசத்துக்குரிய இயல்பு, அந்த அந்த பிரதேசத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற தொழில்களில் அந்த காணியை ஈடுபடுத்தி அதன் மூலமாக அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்படியான காணிகளுக்கு டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் மூலமாக உரிப்புகள், பெர்மிட்டை வழங்குவார்கள். பெர்மிட் வழங்கக்கூடிய காணி பொதுவாக அரசாங்கத்தை அந்த அனுமதி பத்திரம் பெறக்கூடிய காணி யாருக்கும் விற்க முடியாது, யாருக்கும் விற்க முடியாது, ஈடு வைக்க மோகேஜ் செய்ய முடியாது. அதே போன்றுதான் யாருக்கும் குத்தகைக்கு அந்த நன்கொடையாக அளிக்க முடியாது. ஆனால் அத்தகைய அந்த பெர்மிட்டை பெற்றவர் தன்னுடைய துணைவிக்கோ, துணைவருக்கோ அல்லது மகனுக்கோ காலாகாலமாக அதனுடைய உரிமையை கடத்தி வர முடியும். ஆனால் ஒருபொழுதும் அப்சல்யூட் ஓனர்ஷிப், அதாவது முழுமையான அந்த உரிமை வந்து அவர்களுக்கு சென்றடையாது. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு மூன்றாம் தரப்பினுடைய எந்த ஒரு பாங்கும் இல்லாமல், இதுவும் இல்லாமல் அவர்களால் அதனில் ஆட்சி உரிமையை தெரிந்து கொள்ள முடியும். அண்மையில் கூட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பெர்மிட் அல்ல, கிராண்ட் கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கு அல்லது அந்த நிலங்களுக்கு வந்து அப்சல்யூட் கிராண்ட் கொடுத்தார். அதாவது நிலையான ஒரு அளிப்பு, அதாவது அதன் பிறகு அவர்கள் தான் உரிமையாளர்களாக மாறுவார்கள். அவர்கள் சாதாரணமாக ஒரு காணி உறுதியை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அவர்களால் செய்ய முடியும். அதனை ஈடு வைக்க முடியும், இன்னொருவருக்கு கைமாற்ற முடியும், குத்தகைக்கிட முடியும், அப்படியான விடயங்களை செய்ய முடியும்.
0: நீங்கள் சொல்வது போல அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுவும் காலவரை இருக்கிறது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது அவர்களுக்கு உரித்தாகும் அப்படின்னு?
1: இல்ல, அப்படி எதுவும் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. அது முற்றுமுழுதாக அரசினுடைய தற்துணிவில் தங்கியிருக்கக்கூடிய விடயம். காலாகாலமாக அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய அந்த அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அடிப்படையில் தான் அவை நடைமுறைக்கு வருகின்றன.
0: நிச்சயமாக இன்னும் சில கேள்விகள், முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக காணி சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அது பற்றிய சட்டத்திட்டங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சார், நீங்கள் சொன்னது போல ஒரு காணியை வாங்குபவர் பார்க்க வேண்டிய விடயங்கள், உதாரணத்துக்கு அந்த காணி உரித்தாளர் அவருடைய சொந்த பெயரில் இருக்கிறதா, அல்லது நீங்கள் சொன்னது போல அரசு உடைமையாக இருக்கிறதா அந்த காணி என்று சொல்லி நாங்கள் பல விடயங்கள் பார்க்கிறோம். அதே போல காணி ஒன்றை வாங்குபவர் இதை எப்படி தெரிந்து கொள்வது? நீங்கள் சொன்னது ரெஜிஸ்ட்ரேஷன் போய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா?
1: நிச்சயமாக, ஒருவர் ஒரு காணியை வாங்குவதற்கு முடிவெடுத்தால் என்னுடைய பரிந்துரை என்னவென்றால், அவர் வந்து கட்டாயமாக ஒரு சட்டத்தரணியின் முன்னால் சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது இந்த 30 வருடத்துக்குரிய எந்த ஒரு இடையூறுமில்லாத ஒரு தன்மையுடைய ஒரு காணி அடையாளம் காண்பதற்கு குறித்த காணி அமைந்துள்ள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணி கந்தோருக்கு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு சென்று அங்கிருந்து அதனுடைய போலியோவை, அதாவது ஒவ்வொரு காணிக்கும் வந்து ஒவ்வொரு லெஜர் புக் இருக்கும், ஒரு ஆவணங்கள் இருக்கும், 30 வருடங்களுக்கு குறையாத அந்த பதிவினுடைய சர்டிஃபைட் காப்பியை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து அவ்வளவு காலம் எடுக்கக்கூடிய விடயம் அல்ல. ஒரு 1 day சர்வீஸ் இருக்கிறது, காலையில் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஈவினிங் மலையில் எடுக்கலாம். அப்ப அதை எடுத்த பிறகு சில வேளைகள் அதில் வந்து தெளிவற்ற தன்மைகள் இருக்கும், அவருடைய நடைமுறை வேறு. அப்ப குறித்த ஒரு ஒரு நொத்தாரிசு மூலமாகத்தான் அதனை இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தானியின் முன்னால் சென்று அந்த குறித்த போலியோன்னு சொல்லுவோம், தோம்பு என்று யாழ்ப்பாணத்தில் சொல்வார்கள், மற்ற இடங்களில் தமிழில் எப்படி சொல்வான்னு தெரியாது, பத்திரு என்று சொல்வோம் சிங்களத்தில். அப்ப அந்த ஆவணத்தை கொண்டு சென்று ஆராய வேண்டும். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் குறித்த நபரால் இந்த காணி பேணப்பட்டு வருகின்றது என்ற அடிப்படையில் அதை பார்க்கலாம். பொதுவாக கேவியட் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமை இருக்கிறது. கேவியட் என்று சொன்னால் குறித்த ஒரு காணி இருக்கிறது, அந்த காணிக்கு உடைமையில் இல்லாத ஒருவர், தற்போது உடைமையில் இல்லாத ஒருவர், அதாவது 3rd நபர், ஏதோ ஒரு வகையில் அந்த காணி மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, தனக்கு ஒரு தேவை ஆர்வம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு நொத்தாரிசு மூலமா கேவியட் எனப்படக்கூடிய ஆவணத்தை பதிவு செய்து அதனை குறித்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரி, காணி கந்தவனுடைய குறித்த காணியின் பதிவு இடம் பெற்றதுக்கு கீழே பதிவு செய்வார். 2 வருடங்கள் அது செல்லுபடியாகும். அதன் பிறகு அதை திரும்ப ரினியூ செய்யலாம், புதுப்பிக்கலாம். அந்த 2 வருடங்கள் வந்து குறித்த காணியில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு இண்டிகேஷனாக அந்த கேவியட் ஆவணம் தொழிற்படும். அதாவது அந்த காணியை கேவியட் பதிவு செய்தவுடன் தற்போது அந்த காணியில் உரித்துடைய அந்த உரிமையாளர்களுக்கு அந்த நோட்டீஸ், கேவியட் நோட்டீஸ் போகும். அதன் பிறகு அந்த காணி சம்பந்தமாக ஒரு குத்தகையோ இல்லாட்டி மோர்கேஜ் ஈடோ இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்ஃபரோ, ஒரு விற்பனையோ நடந்தால் உடனடியாக அது அந்த காணி தொடர்பான எந்த ஒரு விடயமும் கேவியட்டை பதிவு செய்த நபருக்கு தெரிவிக்கப்படும். காணிக்கு வந்த ஒரு மூலமா, அதாவது உங்களுக்கு ஆர்வம் இருந்த கூடிய இந்த காணியில் இப்படியான ஒரு
2: குளறுபடி
1: நடந்தது, குளறுபடி என்று சொல்ல முடியாது குணேஷ், இப்படியான ஒரு ஒரு கைமாற்றல் இல்லாட்டி இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்பதை கேவியட் பதிவு செய்தவருக்கு காணி கந்தோரால் அனுப்பி வைக்கப்படும். அப்ப அந்த நேரம் அந்த கேவியட்டை பதிவு செய்பவர் வந்து ஒரு அவருக்கு அதை பத்தின ஒரு அறிவு வருகிறது. அதன் பிறகு அவர் தேடி பார்ப்பார் எந்த அடிப்படையில் நடந்திருக்கிறது. சில வேளைகள் அது மோசடி மூலமான ஒரு ஒரு பரிமாற்றமாக இருக்கலாம். சில வேளை கேவியட் பதிவு செய்பவர் கூட ஒரு மோசடியான ஒரு எண்ணத்துடன் அதை பதிவு செய்யலாம். முன்பெல்லாம் வந்து எல்லோரும் பதிவு செய்ய கேவிட்டு என்ற எல்லோரும் வந்து கேவியட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவார்கள். இப்பொழுது அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டு கேவிட்டு காலவரையறை கூட குறுக்கப்பட்டு 2 வருடங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டு கேவியட்டை பதிவு செய்வர் தான் எந்த அடிப்படையில் இந்த காணி குறித்துடையவர் என்ற ஒரு விடயத்தை, அது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்க தேவையில்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் தனக்கு இந்த காணியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது என்ற விடயத்தை ஆவணங்கள் மூலமாக
2: நிரூபிக்க வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும்.
1: அப்படி தேவையில்லை. ஏன்னா காணி உரிமையாளருக்கு எதிராகத்தான் கேவியட் என்பது போடப்படுகிறது, அவரால் ஒத்துழைப்பு தேவையில்லை. ஆனால் காணி பதிவாளர் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து கேவியட் பதிவு செய்வனுடைய விடயங்களை திருப்திப்படும் இடத்து அந்த கேவியட் ஆனது குறித்த நிலத்தின் குறித்த காணியினுடைய பதிவேட்டில் வந்து பதிவு செய்யப்படும்.
2: நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்க. சார், இன்னமும் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் ஒரு காணி வாங்கும் விடயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாங்கும் போது சில இடங்களில் அந்த காணியினுடைய பெருமதியை மாற்றி மாற்றி சொல்வார்கள். அப்ப சரியான பெறுமதி என்பது எங்களுக்கு சரியாக தெரிந்து கொள்கிற தன்மை குறைவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படியான வழிமுறைகளில் அவற்றை தெரிந்து கொள்ள முடியும், இந்த காணிக்கை இவ்வளவுதான் பெறுமதி இந்த காலகட்டத்தில் என்பதை?
1: நிச்சயமாக, பொதுவாக இரண்டு காரணங்களுக்காக ஒரு காணியினுடைய மதிப்பை வந்து ஏற்றி இறக்கி சொல்வார்கள். முதலாவது, ஒரு காணியை விற்கும் பொழுது ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்ல முத்திரை தீர்வை அரசாங்கத்து கட்ட வேண்டும். மொத்த காணியினுடைய பெறுமதியில் 4%, பொதுவாக 4%, அதாவது முதல் 100,000 நாம் 3% என்ற அடிப்படையிலும், அதற்கு 100,000 பிறகு வரக்கூடிய பெறுமதியில் 4% என்ற அடிப்படையிலும், பொதுவாக நாங்கள் அதை கல்குலேட் பண்ணும் பொழுது 4% என்று கல்குலேட் பண்ணி அதனுடைய 1,000 ரூபாய் கழிச்சு விடுவோம். ஏன்னா முதல் 100,000 வரும். அப்ப அந்த ஸ்டாம்ப், அதாவது தீர்வையை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒவ்வொரு விற்பனையின் போதும் செலுத்த வேண்டிய அந்த தீர்வையை குறைப்பதற்காக பெருமதி குறை எழுதுவார்கள். அப்படியான ஒரு ஒரு காரணத்திற்காக அது நடக்கும். சில வேளை ஒரு தந்தை தனது மகனுக்கோ ஒரு மனைவிக்கோ இல்லாட்டி அந்த அந்த அவருடைய விருப்பத்திற்குரிய நபர்களுக்கு அதை நன்கொடை அளிக்கும் பொழுது நன்கொடைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2%
2: அறவிடப்படும்,
1: அதாவது தீர்வையாக அறவிடப்படும். அந்த தீர்வையும் குறைப்பதற்காக, என்ன இருந்தாலும் இது ஒரு விற்பனை அல்லதானே, என்ன மகனுக்கு நான் கைமாற்றேன் அதுக்கு எதுக்கு முத்திரை வரி கொடுக்கணும் என்ற அடிப்படையில அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, ஆகவே குறைத்து, விற்பனையிலாவது பரவாயில்ல பாதிக்கு பாதி குறைப்பார் நடைமுறை, இதை ஆகவே குறைத்து அதனை நன்கொடை செய்து விடுவார். இப்ப இப்படியான நிலைமைகளின் போது சில வேளைகள் அரசாங்கத்தினால் காலாகாலம் மேற்கொள்ளக்கூடிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் குறித்த அந்த விற்பனையோ நன்கொடையோ நடைபெற்ற திகதியில் இருந்து அந்த காணியினுடைய சந்தை பெறுமதி மார்க்கெட் வேல்யூ வந்து ஆகவே குறைத்து அதன் குறித்த ஆவணத்தை செய்திருப்பார்களா இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய தண்டனை உண்டு. அவர்கள் அதற்குரிய, அதாவது எந்த அளவுக்கு குறைத்தார்கள், எந்த அளவுக்கு சந்தை பெறுமதி இருக்கிறதோ அதற்கு மேலதிகமாக தண்ட பணத்துடன் சேர்த்து அதனை
2: செலுத்த
1: வேண்டிய நிலைமை வரும். உதாரணம், பொதுவாக ஒருவர் வந்து ஒரு ஆதனத்தை வாங்க போகிறார், காணியை வாங்க போகிறார், உரிமையாளர் ஒரு ஒரு கண்ணு சந்தை பெறுமதி இதுதான் என்று சொல்கிறார். உதாரணமா ஒரு 4 மில்லியன், 40 லட்சம் சொல்கிறார். ஆனால் அந்த அந்தந்த பிரதேசத்தினுடைய சந்தை பெருமையை பார்க்கும்போது சில வேளை அது 30 லட்சமாக இருக்கும். அப்ப இவரால் அதனை பேரம் பேசும், பாகைன் பண்ணுவோம், பேரம் பேசும் போது அதை நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமை ஒன்று வரும். சில வேளை அதனுடைய சந்தை பெருமை இவர் 40 லட்சம் என்று சொல்லுவார், ஆனால் அது 60 லட்சமாக இருக்கும். அப்பொழுது இப்ப இந்த இதை எந்த அடிப்படையில நாங்கள் தீர்வு காணலாமு சொன்னா, பொதுவாக ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அந்த லேண்ட் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவார்கள், காணி மதிப்பீட்டு திணைக்களம், அல்லது ஆணைக்கு திணைக்களம், அந்த திணைக்களத்திற்கு சென்று முறையான ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை செய்வதன் மூலமாக குறித்த திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் வந்து குறித்த காணியினுடைய சந்தை பெறுமதியை துல்லியமாக கணக்கிடுவார்கள். அதன் பிறகு அவர்களால் ஒரு ஒரு ரிப்போர்ட் வழங்கப்படும். அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்துத்தான் குறித்த விற்பனை நடக்கும். ஆனால் நடைமுறையில் பொதுவாக காணி உடைமையாளர்கள் இதனை விரும்புவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, சில வேளை அதனுடைய சந்தை பெறுமதி ஒரு 4 மில்லியன் ரூபாயாக இருக்கலாம், சில வேளை காணி மதிப்பீட்டு திணைக்களத்திலிருந்து வந்தவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி அது 3 மில்லியனாக இருக்கலாம். அப்படி ஒரு குறித்த காணிக்கு அப்படியான ஒரு அறிக்கை கிடைத்ததன் பின்னால் அதனை மீறி ஒரு வெளியே போட்டு அதை செய்ய முடியாது, அதை செய்ததில் சிக்கல்கள் இருக்கின்றன. அப்ப அந்த அடிப்படையில் பொதுவாக வாங்குபவர்களும் அவர்களுக்கு எப்படியாவது காணி வந்தால் போதும் என்ற ஒரு மனநிலையில் இருப்பதால் தற்பொழுதுள்ள உரிமையாளரை பாய்த்து கொண்டு அவர்கள் அப்படியான விடயங்கள் செய்வது குறைவு. ஆனால் சட்டத்தில் இதுக்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
2: நிச்சயமா, நீங்க சொன்னது போல ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப காணி ஒன்றை வாங்கும் போது எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனை, நாங்கள் எப்போது பணத்தை அவர்களுக்கு கொடுப்பது, பணத்தை எங்களுக்கு எங்கள் பெயரில் மாறின பிறகு கொடுப்பதா, இல்ல எந்த எந்த தருணத்தில் அவர்களுக்கான பணத்தை நாங்கள் கொடுக்கலாம்?
1: புவனேஷ், பணப்பரிமாற்றம் தொடர்பான விடயங்களின் போது பொதுவாக இரு விடயங்களில் சில பேர் என்ன செய்வார்கள், ஒரு காணியை வாங்கும் பொழுது அவர்கள் கொடுப்பதற்கு முன்பணம் தான் இருக்கும், அட்வான்ஸ் தான் இருக்கும். ஒரு 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணியாக இருந்தால் அவர்கள் முந்திக் கொள்ள நிர்பந்திக்கப்படுவார்கள் உரிமையாளர்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் அதனை விட்டுவிட்டால் இன்னொருவர் வந்து
2: வாங்கிக் கொள்வார்.
1: அப்படி இன்னொரு மாதத்தில் தான் அடுத்த 2 மில்லியன் இவருக்கு வர வேண்டியிருக்கின்ற நேரம், இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அக்ரிமெண்ட் டு செல், அதாவது காணி விற்பதற்கான ஒரு உடன்படிக்கையை எழுதி அதில் முன்பணமாக ஒரு அட்வான்ஸாக நான் 2 மில்லியன் கொடுக்கிறேன், இதை இன்னொரு 2 மில்லியனை வந்து ஒரு மாதத்திலோ அல்ல குறித்த அந்த காலத்தில் கொடுப்பேன், அப்படி இல்லாவிட்டால் இந்த பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டும், இவர்கானே இன்னொருவருக்கு விற்கலாம் என்ற அடிப்படையில் அப்படியான விடயங்களை போட்டு அக்ரிமெண்ட் டு செல் எனப்படக்கூடிய ஒரு ஆவணத்தை செய்யலாம். அதுவும் வந்து ஒரு டீட் தான், அதுவும் வந்து ஒரு உறுதி தான். அந்த உறுதி கூட காணிக்கந்தோரில் முறையாக பதிவு செய்யப்படும். அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லது குறித்த குறிதுரைக்கப்பட்ட நாட்களின் பின்னர் அவர் மிகுதியுள்ள பணத்தை கொடுத்து அதை முழுமையாக ஒரு டிரான்ஸ்ஃபர் டீடாக ஒரு அறுதியாக வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அப்படியான விடயங்கள் இருக்கிறது. இப்ப எந்த நேரத்தில் பணத்தை கொடுப்பது என்ற சம்பந்தமான விடயங்களில் பொதுவாக பணப்பரிமாற்ற கை மூலமாக பரிமாற்றக்கூடிய நேரங்களில் அதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை
1: வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பரலி மேகசின் சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 11 பேர் காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஹோமாகம கட்டுவான பகுதியைச் சேர்ந்த 35 வயதான முகமது அஸ்மான் ஷெரீப்டீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்கிஸ பகுதியில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவம் மற்றும் நீர்கொழும்பில் இடம்பெற்ற மரண சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர் எனவும் தெரிய வருகிறது. மேலும் ஹோமாகம அந்தயா என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய ஒருவரின் ஒப்பந்த துப்பாக்கிதாரியாகவும் செயற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக காலி, அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் ஹோமாகம உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கனிமுல்ல சஞ்சீவவின் மரணம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் என போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
4: ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஸ்பெயின், இத்தாலி ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இதனையடுத்து இத்தாலியிலிருந்து வருகை தரும் அனைத்து வான் மற்றும் கடல்வழி பயணங்களுக்கும் ஸ்பெயின் எல்லை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. முன்னதாக ஸ்பெயின் கட்டுப்பாட்டில் உள்ள செவுட்டா நிலப்பரப்பிற்குள் மொரோக்கோவிலிருந்து சுமார் 78,000 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நுழைந்ததையடுத்து இத்தாலி இந்த கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளது. இதனையடுத்து ஸ்பெயினும் இத்தாலிக்கு எதிரான தமது கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஊடுருந்திருக்கின்றீர்கள். இன்று நாளை நாங்கள் காணி சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட சட்டத்திறனி ரஷாப் அஹமட் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டு சார், நாங்கள் அதாவது காணி வாங்குபவர் பார்க்க வேண்டிய விடயங்களை நாங்கள் இதுவரை பேசியிருந்தோம். ஒரு காணி வாங்கும் போது நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், அதே போல காணியை விற்பவர் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன?
1: முதலாவதாக, ஒரு காணியை வாங்குபவர் குறித்த காணி தனக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்று என்ற அடிப்படையில் சில விடயங்களை அவதானித்து மிக கவனமாக தேடி அதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல காணியை விற்பவரும் தன்னுடைய உடைமையை முழுமையாக மற்றவருக்கு கையளிக்கக்கூடிய நல்லெண்ணத்தில் சில விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். அது முதலாவது விடயம்தான், ஒரு காணியை காணிக்கு உடைமையாளராக வந்ததன் பின்னால் குறித்த பிரதேச செயலத்தினுடைய செயலத்தினால் வழங்கப்படு காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற நான் வெஸ்டிங் சர்டிபிகேட் என்று சொல்வாங்க. நான் வெஸ்டிங் சர்டிபிகேட், அதே போன்று ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட் என்ற அப்படியான சான்றிதழ்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட் என்று சொன்னால் குறித்த அந்தந்த காணியோடு தொடர்புடைய அந்த ஸ்ட்ரீட், அந்தந்த ஒழுங்கை அல்லது அந்த பாதைக்கும் குறித்த காணிக்கும் இடையில் சட்டத்தால் விதிந்துரைக்கப்பட்ட அந்த இடைவெளியை பேணி வருகின்ற அடிப்படையில் அதனை பயிற்சித்து வழங்கக்கூடிய ஒரு சான்றிதழ் தான் ஸ்ட்ரீட் லைன் சர்டிபிகேட் சொல்வார்கள். அப்படியான சான்றிதழ்களை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று குறித்த காணியினுடைய வரலாறு, அந்த ஹிஸ்டரி என்று சொல்லும் டைட்டில் வந்து கிளியராக தெளிவான முறையில் தனக்கு கிடைத்ததன்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் தன்வசம் வைத்திருக்கிறேன். உதாரணமாக, இந்த குறித்த காணியில் தான் உடைமையில் இருக்கிறேன், அதற்கு முன்னால் தான் எவ்வாறு வாங்கினேன், அதற்கு முன்னால் இருந்த உரிமையால் எவ்வாறு வாங்கினார், இப்படியான அந்த தகவல்களை திரட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது அதற்கு முன்னால் இருந்த பழைய உறுதிகள், அதற்கு முன்னால் சென்ற பதிவு செய்யப்பட்ட குத்தகை ஒப்பந்தங்கள், அனைத்து பதிவு செய்யப்பட்ட டீல்களையும் தன்வசம் வைத்திருக்க வேண்டும். அதே போன்று முடியுமாக இருந்தால் பிம்சவிய மூலமாக, அதாவது டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக அது எல்லா காணிகளுக்கும் கொடுப்பதில்லை. அதாவது குறித்த பிம்சவிய அந்த டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற போது குறித்த காணியினுடைய தன்மை வந்து எத்தகைய சந்தேகமும் இல்லாமல் இருக்கின்றதை அதிகாரிகள் காண்பார்கள் இருந்தால், அதாவது எத்தகைய இடையூறும் இன்றி, எத்தகைய சட்ட சிக்கலும் இன்றி, அதே போன்று அரசாங்கத்தினுடைய பொதுவான விடயங்கள், அதாவது ஒரு பாதை அல்லது அரசாங்கத்துடைய மற்ற காணிகளுக்கு எந்த இடையூறும் இன்றி இது இவ்வாறு இருந்து வருகின்றது என்ற விடயத்தில் அவர்கள் உறுதிப்பாட்டை கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் பிம்சாவிய சர்டிபிகேட்டை வழங்குவார்கள். அது பிம்சாவிய கிடைக்க பெற்ற ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரிவிலேஜ் வேற எந்த ஒரு காணி உரிமையாளருக்கும் கிடையாது. அதுதான் வந்து நம்பர் ஒன், அதுதான் முதலாவது A1 என்று சொல்லுவோம். அந்த தரத்திற்கு தன்னுடைய காணியை உயர்த்தி கொள்வதற்கான முயற்சிகளில் குறித்த உரிமையாளர்கள் ஈடுபட வேண்டும். அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் குறித்த காணியை அடகு வைத்து ஈடு வைத்து பணங்களை பெற்றிருக்கலாம். அது வங்கி மூலமாக சரி, மூன்றாம் தரப்பினரோடு சரி, அவ்வகையான நேரங்களில் அது அனைத்துமே காணிக்கந்தோரில் தன்னுடைய நிலத்தின் சார்பாக தன்னுடைய காணிகளுடைய ரெஜிஸ்டரில் பதிவு செய்யப்படும் என்ற அந்த அறிவை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்ப அதனுடைய அதை முழுமையாக அந்த பண கொடுக்கல் வாங்கலை முடித்து திரும்ப தனது காணியை முழுமையாக கைமீட்டிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படியான விடயங்களை மிக கவனமாக அவர் ஆராய்ந்து அதற்கேற்ற உரையில் தன்னுடைய விடயங்களை செய்து கொள்ள முடியும்.
0: ரொம்ப நன்றி, அழகான ஒரு விளக்கம், தெளிவான ஒரு விளக்கம். இன்னொரு விஷயம் இருக்கு சார், அதை காணி பரிமாற்றிக்கொள்ளும் போது பண பரிமாற்றம் இருக்குது, அந்த இடத்தில் விதிக்கின்ற வரியாக இருக்கலாம், நாங்கள் கொடுக்கின்ற விகிதத்தின் அடிப்படையில் அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? எத்தனை வீதம் நாங்கள் இடைவெளியாக செலுத்தணும் அப்படின்னு?
1: அப்படி அது வந்து காணியினுடைய அந்த தன்மையின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். பொதுவாக அபார்ட்மெண்ட் மூலமா அபார்ட்மெண்ட்டில் வசிப்பவர்கள் அதையும் காணி என்று தான் நான் சொல்வோம். அத்தனையாளர் அதுக்கு வேறு வகையான ஒரு வரி இருக்கிறது. அதே போன்று பண்ணைகளில் வசிக்கக்கூடியவர்கள், தோட்டம் தொடர்களோடு அப்படியாக வசிக்கக்கூடியவர்கள் காலாகாலமாக உண்மையில் பார்த்தவர்கள் நடைமுறையில் மிக குறைவான அளவுதான் ஒரு ஒரு உரிமையாளர் தன்னுடைய அந்த காணிக்கேற்ற வரியை செலுத்த வேண்டும். பொதுவாக வியாபாரங்களில் அல்லது பெறுமதி சேவைகளில் அது மற்ற விடயங்களில் செலுத்தக்கூடிய வரியை இதனுடன் ஒப்பிட முடியாது. மிக குறைந்த அளவான ஒரு கட்டணத்தை தான் தான் வசிக்கும் காணிக்கு டேக்ஸாக வரியாக வந்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும். அது காலாகாலமாக ஏற்படுத்தப்பட மதிப்பீடுகளின் அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படும்.
0: இன்னொரு கேள்வி இருக்கிறது, புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வகையான கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது, சட்டத்திற்குள் இல்லையோ தெரியவில்லை, ஆனால் அதுபடி விஷயங்கள் நடைமுறையில் இருப்பதாக கேட்கிறேன்.
1: புரோக்கர்ஸ் என்ற தரகர்கள், இடைத்தரகர்கள் என்று சொல்ற சட்டத்தின் நடைமுறை இல்லை என்று சொல்ல முடியாது. பொதுவாக இலங்கையில் அவதானிப்பது குறைவு, ஆனாலும் கூட இருக்கின்றது. ரியல் எஸ்டேட்னு சொல்வார்கள், அதாவது இடைத்தரகர்களாக செயற்படுவது. அது ஒரு பாரியளவு வளர்ச்சி பெற்ற ஒரு துறையாக இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் ஒரு சட்ட அறிஞர், ஒரு லோயருக்கு இருக்கக்கூடிய அதே அளவு சமூக அந்தஸ்தும், காணி தொடர்பான இடங்களில் உள்ள சமூக அந்தஸ்து ரியல் எஸ்டேட் இருக்கிறது. இந்த அவர்கள் தான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த டைட்டில்ஸ் ரிசர்ச், மற்ற விடயங்கள் எல்லாம் முழுமையாக ஒரு காணி சம்பந்தமான ஒரு விடயத்தை அலசி ஆராய்ந்து அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்ற அடிப்படையில் மற்றவர்களுக்கு வாங்குபவருக்கு கைமாற்ற செய்ய அனைத்து நடவடிக்கைகள் அவர்கள் தான் செய்தார்கள். அவர்களுக்கு தனியான லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, அப்படியான விடயங்களை செய்வார்கள். நம்முடைய நாடுகளிலும் கூட ரியல் எஸ்டேட் ஒரு குறிப்பிட்ட அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளது. ஆனாலும் கூட ஒரு தனிநபர்களால் தான் இந்த விஷயங்கள் நடைபெற்று வருகின்றது. சட்டத்தில் இல்லாமல் இல்லை, ஆனாலும் அவர்களுக்குரிய ஃபீஸ், அவர்களுக்குரிய கொடுப்பனோ இதுதான் என்று எந்த ஒரு விதமில்லை. வளமையாக 3% இருக்கிறார்கள், அதையும் வந்து நிறுத்த முடியாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம். வாங்குவோம் விற்பார்களும் அவர்களுடைய இதன் அடிப்படையில் அதனை வழங்குவார்கள். ஆனாலும் கூட சில சட்ட ரீதியற்ற விடயங்களில் தற்போதுள்ள புரோக்கர்கள், அதாவது இடைத்தரகர்கள் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக சில இடங்களில் பார்க்கோமானால் ஒரு விற்பனையாளருக்கு அனைத்து விதமான பொய்களையும் சொல்லி, வாங்குபவருக்கு அனைத்து பொய்களையும் சொல்லி குறித்த ஆவணத்தின் இறுதிப்பகுதியில் அவர்களை கையொப்பமிட செய்து அதற்கு வந்து உறுதியை செய்வார்கள். அப்படியான வேலைகளை செய்கிறார்கள். அது அண்மையில் கூட சில கைதுகள் இடம் பெற்றன. அதாவது வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை, எந்த ஒரு ஆவணங்களையும் பரிச்சது இல்லை. முழுமையாக இந்த இடைத்தரகரை நம்பி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் கையொப்பமிட்டு அதை வழங்கிட்டார். எந்த காணி கையளிக்கப்பட்டது, யாருக்கு கையளிக்கப்பட்டது தொடர்பான எந்த ஒரு விடயமும் இல்லை. இந்த இடத்திற்கு வந்து அவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. சட்டத்திற்கு முன் கடுமையான தண்டனை பெற்று தரக்கூடிய நடைமுறை.
0: அதே போல வாங்குபவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்பவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காணி 1 கோடி பெறுமதி என்று சொன்னால் அதை 1 கோடியே 10 லட்சத்துக்கு பேசுவார்கள், அல்லது 80 லட்சத்துக்கு பேசி அதில் வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் முடித்து மேலதிக பணத்தை எனக்கு தாருங்கள் சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது.
1: நிச்சயமா காரணம் என்னென்றால் இது தொடர்பான அந்த மார்க்கெட்டிங் அந்த சரியான முறையில வந்து இன்னும் டெவலப் பண்ணப்படல, அபிவிருத்தி அடையல என்ற ஒரு குறைதான் இங்க நம்ம நாட்டில் இருக்கிறது. அதாவது மற்ற நாடுகளில் பொதுவாக ஒரு காணியை விற்பனை செய்வதற்காக அதை எப்படி பிரசுரிப்பது, எந்த அளவில் அதை எந்த இடத்திற்கு அதனை நாம் கொண்டு செல்வது என்று சொல்வதான ஒரு அறிவுரைகளும் வழிகாட்டுகளும் இருக்கின்றது. நம்மை பொறுத்தவரை ஒரு காணியை விற்பதாக இருந்தால் அவர்களுக்கு புரோக்கரை தவிர வேற யாரையும் தெரியாது. எந்த அடிப்படையில் யாருக்கு விற்பது, எப்படி அதை நோட்டீஸ் கொடுப்பது என்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. புரோக்கர்கள் தான் இடைத்தரகர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு அது முழு லிஸ்ட்டுமே இருக்கும். அவருக்கு இன்னொரு புரோக்கரை தெரிஞ்சிருக்கும், அந்த புரோக்கருக்கு இன்னொரு புரோக்கரை தெரிஞ்சிருக்கும். அந்த முல்லாயினுடைய சூப்பினுடைய சூப்பினுடைய சூப்புன்ற கதை மாதிரி அப்படி ஒவ்வொரு அவருடைய கனெக்ஷன் மூலமாக, அந்த தொடர்பு மூலமாகத்தான் கடைசியில் ஒரு வாங்குபவர் அந்த விற்பனையாளனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப இது ஒரு மாஃபியாவாக சில இடங்களில் வளர்ந்திருக்கிறது, தவறல்ல. ஆனால் இதை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக ரியல் எஸ்டேட் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், அப்படியான விடயங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸ், அந்த கைட்லைன்ஸை வந்து இவர்களுக்கும் செல்லுபடியான முறையில், சட்ட ரீதியான முறையில் அந்த அரசினுடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ற இவர்களுடைய தொழிலை செய்து கொள்வதற்கான நடைமுறைகளை வழங்கலாம்.
0: நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்தி.

0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியில் நடந்திருக்கின்றீர்கள். எங்களோடு சட்டத்தரணி ரஷா பஹாமட் இணைந்து கொண்டிருக்கிறார். சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு ஒரு காணி இருக்கிறது, அந்த காணியை நான் வட்டிக்கு பணம் வாங்குவதற்காக ஈடு வைத்து விட்டேன். இப்போது அந்த உரிமை, உதாரணத்துக்கு வட்டிக்கு மேல் வட்டி போய்கொண்டே இருக்கிறது, இப்ப எனக்கு அந்த காணியின் பத்திரம் எவ்வளவாக உரிமை இருக்கும், அல்லது பெற முடியுமா, அல்லது அவருக்கான விதிமுறைகள் என்னவாக இருக்கிறது?
1: மோகேஜ் தொடர்பான விடயங்கள், இந்த ஈடு சம்பந்தமான விஷயங்களில் பொதுவாக ஒரு ஈடுக்காக செல்வதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு பண தேவை இருக்கிறது, ஆனால் அந்த பணம் என்னிடம் இல்லை, இப்பொழுது ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பணம் என்னிடம் இல்லை, நான் என்ன செய்கிறேன் என்றால், எனக்கு பணத்தை தரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள, அந்த தகுதியுள்ள குறித்த ஒரு ஒரு நிதி நிறுவனங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாத ஒரு மூன்றாம் நபரிடம் சென்று, எனக்கு சொந்தமான காணி ஒன்று இருக்கிறது, அதனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு இப்ப எனக்கு தேவையான பணத்தை நீங்கள் தாருங்கள், அந்த எங்களுடைய அந்த உடன்படிக்கையில் உள்ள அந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் குறித்த காணியை வந்து உங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த ஈடு சம்பந்தமான விடயங்கள் கையாளப்படுகிறது. பொதுவாக ஒரு மோகேஜ் என்பது கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு சிலர் தெரியாதவர்கள், அறியாதவர்கள் செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய காணியினுடைய அந்த பத்திரத்தை, உறுதியை கொண்டு போய் மூன்றாம் நபரிடம் கொடுத்து விட்டு, பொதுவாக நிதி நிறுவனங்கள் அவர் செய்வதில்லை, மூன்றாம் நபரிடம் தன்னுடைய உறுதியை, டீடை கொடுத்து விட்டு, எனக்கு ஒரு ஒரு 100,000 காசு தாங்க, பொறவனாத தாரன், அது பொருள் நீங்க எனக்கு தாங்க என்று சொல்லி வாங்கிக் கொள்வார்கள். முறையான ஒரு ஈட்டு உறுதி மாறி அதை செய்வதில்லை, அது ஒரு எழுத்தில் எழுதி கொள்வார்கள். ஆனால் அது இவர்களுக்கு தெரியாது. ஈடு என்பது நிச்சயமாக அவர்களுடைய காணிக்கந்தோரில் அவர்களுடைய அந்த டைட்டிலுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்படுவதாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நீதி நிறுவனங்களில் இந்த விடயங்கள் கையாளப்படுகின்ற போது இது இலகுவானதாக இருக்கும், அவர்களுடைய அந்த உரிமைகளை மீட்டுக் கொள்வதற்காக. பொதுவாக மூன்றாம் நபருக்கோ அல்லது பேங்க், அதாவது நிதி நிறுவனங்களின் மூலமாக ஈடு வைக்கும் பொழுது, அவர்கள் குறித்த காணியினுடைய உறுதியை தங்கள் கைவசம் வைத்துக் கொண்டு குறித்த பணத்தை கொடுத்து, அதனுடைய எவ்வளவு தவணைகளில் அதனை செலுத்த வேண்டும், அதனுடைய வட்டி வீதம் என்ன என்பதை நிர்ணயிப்பார்கள். சில வேளைகளில் குறித்த நபரால் அந்த பணத்தை முழுமையாகவோ, பாதி அளவோ, அல்லது குறித்த வட்டியையோ செலுத்த முடியாத பட்சத்தில், ஒரு பொழுதும் அந்த ஆவணத்தை இவரால் மீள பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த ஆவணத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள உள்ளடக்கங்களுக்கு அமைய, அதாவது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் எந்த பணத்தொகையை முழுமையாக செலுத்த வேண்டுமோ அதனை முழுமையாக செலுத்தியதன் பின்னால் தான் அந்த மோகேஜ் வந்து கேன்சல் செய்யப்படும், வலுவிழக்கப்படும். அதற்கு இன்னொரு ஆவணம் தேவையும் இல்லை. இருவரும் உடன்படும் இடத்து, இந்த தொகை கிடைக்க பெற்ற என்ற உடன்படும் இடத்து குறித்த அந்த மோகேஜ் ஆனது ஒரு சிவப்பு நிற பேனையால் குறித்த அந்த ஆவணத்தை பதிவு செய்த சட்டத்தரணியோ அல்லது இன்னொரு சட்டத்தின் மூலமா இது கேன்சல் செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் அதை ஒப்பமிட்டு அந்த ஆவணத்தை திரும்ப காணிக்கொண்டிருக்க அனுப்பி வைப்பார்கள். அது அங்கே மோகேஜ் கேன்சல் ஆகிவிட்டது என்ற அடிப்படையில் பதிவு
0: செய்யப்படும். முறையாக செய்தார்.
1: அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவருடைய ஒரிஜினல் டீட் என்னிடத்தான் இருக்கு, உறுதி என்னிடத்தான் இருக்கு, தந்துட்டார், இனி ஒன்றும் செய்ய இயலாது, நான் கொடுத்தாத்தான் அவருக்கு உரிமை வரும். அது தவறு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஒரிஜினல் டீடை நீங்க பொத்தி பொத்தி பத்திரமாக வைப்பது என்பது உங்கள் உடைமையை வந்து 100% உங்களுக்கு பெற்று தராது.
0: உதாரணத்துக்கு என்னுடைய பத்திரம் ஒரு உடனே நான் கொடுத்து விடுறேன்னு சொன்னா, நான் அது தொலைந்து போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
1: நிச்சயமாக போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாம்.
0: அது வலுவிழந்து போகும்,
1: வலுவிழந்து போகும், திரும்ப கிடைத்தால் உங்களுக்கு. ஆனால் ஏற்கனவே அந்த ஒரிஜினலுடைய மூலப்பிரதியினுடைய டூப்ளிகேட் வந்து காணிக்கந்தோரில் இருக்கும், உங்களுக்கு அதனை இது பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அது சர்டிஃபைட் பண்ணி அத்தாட்சிப்படுத்தப்பட்டு வரும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஒரிஜினல் தான். உங்களுக்கு வாங்க வரவிடம் நீங்க சொல்லலாம், என் ஒரிஜினல் தொலைந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கு, இந்த ஜிஎஸ்டி ரெக்கார்ட் இருக்கு, இது நான் எடுத்த டூப்ளிகேட், இதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு என்ற அடிப்படையில் நீங்க அறிவிக்கலாம்.
0: நிஜமாக இந்த விடயம் பலருக்கு தெரிவதில்லை.
1: தெரிவது நிச்சயமா. நாங்கள் சில நேரம் ஒரு உறுதியை செய்யும் பொழுது கூட குறித்த உரிப்பை வாங்குபவர்கள் தான் எங்களிடம் வருவார்கள். விற்பவர்களிடம் நாங்கள் கேட்போம், உங்களோட ஒரிஜினல் டீடை கொண்டு வாங்க, நான் அதை செக் பண்ணணும், தரவே மாட்டார்கள். பொத்தி பொத்தி பத்திரமா வைத்திருப்பார். சில வேளையில் அதனுடைய முக்கியமான இதை மறைத்து அதை போட்டோகாப்பி எடுத்து பேர்களை வெற்றி
0: அதை வைத்து ஒன்றும் பண்ண செய்ய முடியாது.
1: அது அறியாமைதான் காரணம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மூல உறுதியை தான் வைத்திருந்தால்
0: அது எங்களுக்கு சொந்தம்,
1: அதே முழுமையாக எனக்கு தான் சொந்தம் பண்ணுறது. எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு லாயருக்கு ஒரு டீலை காட்டாமல் இருக்குன்னு சொல்கிறது, ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டாமல் எனக்கு சொல்யூஷன் தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி.
0: அது அதாவது ஒப்பை நான் வைத்துக் கொள்றேன்னு சொல்றது, அந்த ஒப்பு தாளை வைத்துக் கொள்வதாக அர்த்தப்படுகிறது. அது மாற்ற விடும், பெயர் மாற்றி வந்தாதான் உங்களுக்கு
1: பொசஷன் என்பதும் டைட்டில் என்பதும் முழுமையாக வேறுபட்ட விடயம்.
0: நிச்சயமாக
1: ஆட்சியுடைமை இருப்பென்று சொல்வது முழுமையாக புக்தி என்று சிங்களத்தில் சொல்வார்கள். அதுவும் குறித்த ஆவணம் முழுமையாக வேறுபட்ட விடயங்கள். ஆவணங்கள் உங்கள் பேர் இருந்தால் இருக்கும் என்ற காரணத்துக்காக மட்டுமே வந்து உங்களுக்கு உரிமை வந்து மாறாது.
0: அதே போல நீங்க சொன்னது போல் நிதி நிறுவனங்கள் அல்லாது ஒரு லீகலான முறையில் சரியான முறையில் செய்யப்படாத பட்சத்தில் இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களிடம் நீங்கள் உங்களது ஒப்புகளை வைத்து விட்டு அதுக்கு பிறகு யோசித்துக் கொண்டிருப்பது நாங்கள் ஒப்பு போக போறது சொல்லி, ஆனால் கடைசி வரைக்கும் இது ஒருபோதும் நடைபெறாது, அவர்கள் எடுக்க முடியாது.
1: எழுத்து ரீதியான எந்த ஒரு ஒப்பந்தமும் குறித்த வட்டி குறித்த மோகேஜ் ஈடு சம்பந்தமான விடயங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஒரிஜினல் டீட் இன்னொருவர் கைமாறி என்ற காரணத்துக்காக வந்து உங்களுக்கு உரிமை ஒரு பொழுதும் மாறப்போவதில்லை.
0: அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, வட்டிக்கு பணம் வாங்கும் போது குறித்த எல்லைக்கு மேல் வட்டி போட முடியாது என்பது இருக்கிறது. அப்ப சில பேர் குறித்த ஒரு சிறிய ஒரு தொகையை வாங்கிவிட்டு அதுக்கு பெரிய ஒரு தொகையை போட்டுவிட்டு நாங்கள் உங்களால் பெற முடியாதுன்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி அந்த ஒப்பை இவர்கள் பேர் எழுதிக்கொள் அந்த விடயத்தில் தான் தெளிவாக இருக்கு.
1: வட்டியினுடைய அடிப்படையே அதுதான். பொதுவாக என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு தனிப்பட்டனவருக்கு எந்த தேவையும் கிடையாது, இன்னொருவருக்கு அவருடைய பண தேவையை கொடுத்து திரும்ப அவர் தந்தவுடன் அந்த காணியை ஒப்படைப்பது. அவர் என்ன செய்கிறார்டா, பணத்தை கொடுக்கிறார், காணியுடைய உறுதி தன் கையில் வரக்குள்ளவே அந்த காணியில கண் வைத்துக் கொள்கிறார்.
0: வைத்துக் கொள்கிறார்
1: ஐந்து வருடம் நிச்சயமாக இவர்களை தர முடியாது, என காணி எனக்கு தான். பொதுவாக நிதி நிறுவனங்களிடம் இந்த விடயம் வந்து குறைவு. குறைவுன்னு சொன்னால் அவருடைய இன்டென்ஷன் மனநிலை எப்படி எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கால் ஒழுங்கமைக்கப்பட்ட சில சட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாம் செல்வோமாக இருந்தால் எங்களுடைய காணியையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய உரிமையையும் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: நிச்சயமாக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தது நிறைய பேருக்கின்ற சந்தேகம் தான் இது. நாங்கள் எங்களுடைய ஒப்பு அவரிடம் போய்விட்டது, இனி எல்லாம் முடிஞ்சு போட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அது முற்றிலும் தவறான விடயம். பெயர் மாற்றம் பெற்றால் மாத்திரமே அவருக்கு உரிமை, அதில் கவனமாக இருங்க.
1: நிச்சயம் உபேஷ், இந்த இடத்தில் முக்கியமான ஒரு இடத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரஸ்கிரிப்ஷன் ஓர்டினன்ஸ் என்ற ஒரு ஓர்டினன்ஸ் கட்டளை சட்டம் ஒன்று இருக்கிறது. அதான் ஆட்சி உரிமை சம்பந்தமான விடயத்தில் குறித்த ஒரு நபர் அவருக்கு எத்தகைய ஆவணங்களும் இல்லை, எத்தகைய சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட எத்தகைய ஒரு ஒரு உறுதியோ தொடர்பாக எந்த ஒரு எழுத்து வடிவிலான எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை, ஆனால் அந்த குறித்த நபர் மூன்று நபரினுடைய காணியில் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வசித்து வந்தால் அந்த 10 வருடங்கள் பின்னால் அந்த காணி அவருக்கு சொந்தமாகும்.
0: இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிற சார், அதாவது நான் கேள்விப்பட்ட அளவில் இது தன்னுடைய காணி, அதாவது தன்னுடைய காணி இல்லையே என்று அறிந்து இருந்தால் அது சாத்தியப்படுமா?
1: ஆனால் இப்படித்தான் பொதுவாக அதனுடைய சில சட்ட ரீதியான அபிவிருத்திகள் இருக்கின்றன. நான் ஒரு ஒரு ஒரு அடிப்படையான விடயத்தை தான் சொன்னேன். மலாஃபிட இன்டென்ஷன் சொல்வார்கள், அதாவது நன்னோக்கம் அல்லாத நிலைமையில், ஆனால் அதை வந்து நீதிமன்றத்தின் முன் நிரூபிக்க முடியாது. பொதுவாக சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள், நான் என்னுடைய காணியை வாடகைக்கு விட்டிருக்கிறேன், 10 வருடமாக ஒரே ஆள் தான் வாடகையில் இருக்கிறார், நான் அந்த இடத்திற்கு போறதும் இல்லை வாரதும் இல்லை, அவர் பேங்க் மூலமாக ஏதோ ஒரு வகையில் எனக்கு வாடகை பணத்தை வந்து மாதம் மாதம் செலுத்தி கொண்டு வரார். இப்போ என்ற காணிக்கு என்ன நடக்கும் என்றால் அப்படி ஒரு பயணம் தேவையில்லை. எப்படியெல்லாம் இப்ப எல்லாம் உங்களுக்கு வாடகை செலுத்துறாரோ அப்பதெல்லாம் நிச்சயமாகும் வந்து நீங்க தான் அதோட ஓனர்ன்றத அவர் வந்து மனதளவுல வந்து அவர் ஏற்றுக்கொண்டுதான் அந்த வாடகை பணத்தை வந்து உங்களுக்கு, அதாவது எந்த வகையான இடையூறுமல் இல்லாமல் அவர் இருக்க வேண்டும். அதாவது ஒரு குறித்த மூன்றாம் நபர் உரிமையாளராக இருக்க வேண்டிய தேவையில்லை. சென்று மூன்றாம் நபர் அவரிடம் சென்று நீங்க இது எங்களுடைய காணி என்று ஒரு ஒரு சண்டை நடந்தாலோ, போலீஸில் ஏதாவது முறைப்பாடு இருந்தாலோ, அல்லது ஒரு நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு ஒரு ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலோ, அடி நான் ஏற்கனவே கேவியேட் ஒன்று அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ, அந்த இடத்துல ஒரு இடையூறு வந்துவிட்டது. இடையூறு இல்லாத முறையில் தான் அதற்கு வசிக்கக்கூடிய உரிமை உள்ளவன் என்ற அடிப்படையில் தொடர்ந்து 10 வருடம் ஒருவர் இருக்கும் பட்சத்தில் அவரால் நீதிமன்றத்திற்கு சென்று அதற்குரிய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும்.
0: இது பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி உடனிருக்கின்ற சட்டத்தரணி ரஷா பஹமட் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இன்னொரு கேள்வி இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கடை ஒன்று இருக்கிறது, கடைக்காணி. அந்த கடை தன்னுடைய அப்பா செய்த கடை. அப்பா அவருக்கு ஏதோ ஒரு கொடுப்பினம் மூலமாக நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மகன்மார்கள் அந்த கடையை செய்யும் போது கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 20 வருடம் 15 வருடங்களுக்கு எந்த விதமான கொடுப்பினமும் செலுத்தவில்லை. காணி உரிமையாளருக்கு ஒன்றுமே செலுத்தவில்லை. மின்சார கட்டணம் இவர்கள் பேர் தான் வருகிறது. இப்போது அந்த காணியின் கடையின் உரிமையாளர் இவர்களிடம் வந்து அந்த கடையினுடைய சொல்கிறார். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து இப்போது அந்த சட்டம் எப்படியாக செயற்பட முடியும்?
1: இது உண்மையில் சிக்கலான ஒரு விடயம் குணேஷ். ஏனென்று சொன்னால், இது எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மிகவும் இலகுவாக நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். உரிமையாளர் இருக்கிறார் என்ற ஒரு விடயம் ஏதோ ஒரு பட்சத்தில் குறித்த அந்த ஆதனத்தில் உள்ள வாடகை குடிப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது சும்மாவே இருந்துட்டு போகட்டும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களால ஏதோ ஒரு அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அந்த புள்ளியில் இருந்து அந்த உரிமை ஒரிஜினல் ஓனருக்கு, அதை கிளைம் பண்ணக்கூடிய இடமாக சென்றுவிடும். அப்பொழுது இப்ப நீங்க சொல்றது மாதிரி வாடகையே கொடுக்காமல் 20-30 வருஷமா இருக்கிறார்கள். திடீரென்று ஒருவர் வந்து தான் தான் உரிமையாளர் என்ற விடயத்தை சொல்வதாக இருந்தால் அவர் சில விடயங்களை நிரூபிக்க வேண்டும். முதலாவது விடயம், தனக்கு தந்த காணி எவ்வாறு வந்தது, அப்ப இல்லாடி தனது தந்தை, இறந்து போன தனது தந்தைக்கோ தாய்க்கோ எவ்வாறு வந்தது என்ற அடிப்படையில் குறித்த லேண்ட் ரெஜிஸ்டர், காணி கந்தோர் மூலமாக பெறப்பட்ட ஆவணங்கள் அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய டீட் என்பவற்றை அடிப்படையாக வைத்து அதை நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் இவர் வாடகை பெறாவிட்டாலும் பரவாயில்லை, வருடத்துக்கு ஒரு முறையாக சென்று அவர்களை இடையூறு செய்திருக்க வேண்டும். நீங்கள் வாடகை தராமல் இருக்கிற தவறு எனக்கு தாருங்கள் என்று, அல்லது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியான ஏதோ ஒரு கேவியட் தேவையில்லை, அவருடைய காணின்றது அவரை கேவியட் போல தேவையில்லை, இப்படியான ஏதோ ஒரு வகையான இடையூறுகளை, தன்னுடைய காணி சம்பந்தமான விடயங்களை குறித்து அந்த அந்த அந்த உரிமையில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்தி வந்திருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் இந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து இறுதியாக தீர்ப்பை இவருக்கு சார்பாக வழங்கும்.
0: காணி உரிமையாளருக்கு,
1: உரிமையாளர் சார்பாக ஒரு ஒரு ஒரு வாடகை குடியிருப்பாளர்கள் தான் வாடகையில் இருக்கிறோம் என்றதை ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனால் வாடகை கொடுப்பதில்லை. அப்படியான நேரத்தில் அவர்களை வெளியேற்றக்கூடிய விசேடமான ஒரு சட்டம் கூட 2023 அண்மையில் வந்து வெளிவந்தது. அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு வாடகை ஒப்பந்தத்தின் படி ஒருவர் இருந்து அந்த ஒப்பந்தத்தின் நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற தவறக்கூடிய அந்த பட்சத்தில் சமரி ப்ரொசீஜர் மூலமாக, சுருக்கமான நீதிமன்ற நடைமுறை மூலமாக அவரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான ஒரு கட்டளை நீதிமன்றத்தால் ஆக்க முடியும். இந்த இடத்தில் அவர் அதற்குரிய காரணம் வந்து வாடகை செலுத்த தவறுதலாக இருக்கலாம், அல்லது தேவையற்ற கட்டுமானங்கள், அல்லது அந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயலை செய்திருந்தால் குறித்த விடயத்தை செய்யலாம். இந்த விடயத்தில் ஒரு 30 வருடமாக அந்த உரிமையாளருக்கு எவ்விதமான இதுவும் இல்லை. உதாரணமா தந்தை இறந்து போய்விட்டால் மகனுக்கு இப்பொழுதுதான் தெரிய வருது, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, இப்படி ஒரு ஆதனம் தனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அதை போய் பார்க்கிற நேரம் இவங்க எந்த ஒரு கூலியும் இல்லாமல், இந்த ஒரு வாடகையும் இல்லாமல் அந்த இடத்தில் கடையை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இவரால் வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும்.
0: காணி உரிமையாளர்,
1: காணி உரிமையாளர், உரிமையாளர் என்று கருதக்கூடிய அந்த நபரால் ஒரு வழக்கை தாக்கல் செய்து தன்னுடைய அந்த வழக்கை, அந்த உரித்தை நியாயப்படுத்தக்கூடிய அடிப்படையிலான அனைத்து ஆவணங்களையும் முறையாக நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதன் மூலமாக அவர்களை வெளியேற்றலாம். அப்ப அந்த இடத்தில் வந்து இந்த வாடகை குடிப்பாளர்களுக்கு பிரஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ், ஆட்சியுரிமை கட்டளை சட்டம் செல்லுபடியாகாது. காரணம் என்று சொன்னால், அவர்கள் அத்துமீறி உள்நுழைந்தவர்களாக தான் கருதப்படுவார்கள். ட்ரெஸ்பாசஸ் சொல்லுவோம், பொதுவாக அத்துமீறி உள்நுழைந்தவர்கள் வந்து தோர தேச்சியா இருக்க முடியாது. நான் சொல்ற பிரஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ் கீழே டைட்டில் எடுக்கக்கூடிய அந்த ஆட்சியுரிமை கீழே உரிமை எடுக்கக்கூடியவர்கள் எப்படி என்று சொன்னால், தாமாக நினைத்து, அதாவது தான் இந்த காணிக்கு உரிமையுடைய என்று நினைத்து எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் தொடர்ச்சியா 10 வருடங்கள் அதை தன்னுடைய காணி என்ற அடிப்படையில் இருந்து அதனை அபிவிருத்தி செய்து வந்திருப்பவர்களுக்கு தான் இது செல்லுபடியாகும். இவர்களுக்கு தெரியும் தான் வாடகையில் இருக்கிறோம் என்று. சில பேர் இப்பொழுது வாடகை அந்த குடிப்பாளனுடைய மகன் தான் தந்த கடையை நடத்தி கொண்டிருக்கலாம், ஆனாலும் கூட தந்தையால் ஒப்படைக்கப்பட்ட எந்த ஒரு நன்கொடை உறுதியோ வேற எந்த ஒரு உறுதியோ அவரிடம் இல்லை. ஒரு மின்சார கட்டணமும் ஓட்டபிலும் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அது அவர்களுக்கு சொந்தமானது என்று இல்லை.
0: இல்லை,
1: ஆனாலும் கூட இதை முழுமையாக இது இவருக்குத்தான் கிடைக்கும் என்றால் சொல்ல முடியாது. நீதிமன்றம் குறித்த நிலைமைகளை அலசி ஆராய்ந்ததன் பின்னர் யாருக்கு இதில் முழுமையான உரித்து இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அவர்களுக்குரிய தீர்ப்பை வழங்கும்.
0: சில வேளைகளில் அவர்கள் சார்பாக எங்கள் வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை, நாங்கள் நம்பி இருந்தோம் சொல்லி ஏதாவது மேல்முறையீடு செய்யலாம். அப்படி
1: நிச்சயமா மேல்முறையீடு செய்யலாம். அதாவது கீழ் நீதிமன்றத்தில், அதாவது மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பு வந்து 14 நாட்களுக்கும், மாகாண மேல் நீதிமன்றத்திற்கும் மேல்முறையீடு செய்யலாம். அதன் பிறகு அதிலும் திருப்தி அடைய பட்சத்தில் அதிலிருந்து இன்னொரு 14 நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையில் செய்யலாம். இது மூன்று அடிப்படையில் இது நடக்கும். பொதுவாக கீழ் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் கால அடிப்படையில் வந்து அதிகமானது. சிலவேளை இது ஒரு பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தமாக இருந்தால் அதுக்கு தனியான ஒரு ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் இதுன்றது ப்ரமிசஸ் அண்ட் ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கு, ஆக்ட் நம்பர் 1 ஆஃப் 2023 சொல்வார்கள். அது சமரி ப்ரொசீஜர், அதாவது சுருக்க முறையான விசாரணையில் விரைவாக முடிவு. அவர்கள் வெளியேற்றிவிட்டு தான் என்ன பிரச்சனை என்றே கேட்பார்கள். அது உண்மை லேண்ட் லோர்ட்ஸுக்கு, அதாவது உரிமையாளருக்கு உண்மையுமே சாதகமாக
0: இருக்காது.
1: அப்படி இல்லாத பதிவு செய்யப்படாத நீங்க சொன்ன மாதிரியான நிலைமைகளில் இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிறைவடைய நிறைய காலம் எடுக்கும். இரு தரப்பினரையும் கூப்பிட வேண்டும். அவர்கள் அதற்கு பின்னர் அவர்கள் இவர் ஒரு ஒரு பிராதி பிளைண்டை பதிவு செய்வார். அதற்கு அதுக்குரிய ஆன்சரை அவர் பதிவு செய்வார். அதன் பிறகு அதுக்குரிய ரிப்ளிகேஷன், அந்த ஆன்சருக்குரிய ஒரு பதிலை வந்து வழக்கு தொடுநர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார். அதன் பிறகு விட்னஸ், அது தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் சொல்லுவோம், அதாவது ட்ரையலுக்கு விசாரணைக்கு முன்பதான ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுக்குரிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. வருட கணக்கில் இது செல்லும். ஏனால் சில பேர் சொல்லுவார்கள் வந்து ஒரு ஒரு காணி வழக்கு சென்றால் வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நீதிமன்றம் மிக கவனமாக இதனை ஆராய்ந்துதான் தீர்ப்பளிக்கும். மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் இந்த பிரச்சனை இல்லை.
0: இன்னொரு விஷயம் இருக்கிறது, இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது, இப்படியான ஒரு முடியும் நடந்து கொடுக்கும் 30 வருடங்கள் இருந்து கொண்டிருக்கார்கள். இந்த காணியை இவர்களுக்கு அறிவிக்காமல் அந்த உரிமையால வேறொருக்கு கை மாற்றுகிறார், உறுதிப்பத்திரம் வைத்து மாற்றுகிறார். இது எந்த வகையில்?
1: அது வந்து புவனேஷ், பொதுவாக இது இதில் இதிலிருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் இதுதான். 30 வருடங்களா ஒரு தொடர்ந்திருக்கிறார். நீங்க சொல்வது இந்த தான் அந்த உரிமையாளர் என நம்பி இருக்கிறார், எத்தகைய ஒரு ஆவணங்களும் இல்லையா இல்லையா இல்லாவற்றால்
0: தான் உரிமை என்று நம்பி இருக்கிறார் தன்னுடைய கடை என்று சொல்லி. ஆனால் உரிமையாளர் என்ன செய்கிறார், கைமாற்றிவிட்டு நான் இப்படி கைமாற்றிவிட்டேன், இனிமேல் நீங்க போக வேண்டி வரும் என்று சொல்கிறார்.
1: ஆனா அதற்கான நியாயங்கள் இல்லை புவனேஷ். காரணம் என்னென்று சொன்னால் உரிமையாளர்களுக்கு எப்பொழுதும் அதை கைமாற்ற முடியும் அந்த உரிமையை. அதாவது தான் உரிமையாளர் இவர் எவ்வாறு நம்புவார் அப்படி என்றால் அந்த அவ்வளவு காலத்திற்கும் குறித்த உண்மையான அந்த ஒரிஜினல் ஓனர் உரிமையாளர் மூலமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத நிலைமை வரதுக்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு. ஏனென்றால் அந்த 30 வருடங்களா ஒரு
0: வராமல்
1: திடீரென்று வந்து எப்படி இன்னொரு இடத்தில் இருந்து கொண்டு அவர் கைமாற்றுவார், குறித்த வாங்குபவராவது அந்த இடத்திற்கு சென்று அதை பார்க்க வேண்டும். அப்படியா நிலைமையில் வரும்போது எப்படி முரண்பாடுகள் வரும் அவருக்கு? இப்பொழுது இவ்வளவு காலமாக அந்த இடத்தில் இருப்பவருக்கு தெரியாமல் அப்படி கைமாற்றுவதற்கான நடைமுறைகள் வந்து மிகவும் குறைவு.
0: நிச்சயமாக சார், இன்னும் முக்கியமான சில கேள்வி இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
3: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
4: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பெட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: காற்றலையில் முதல்வன்.

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம், திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். சட்டத்தண்ணி அவர்கள் எழுந்திருக்கிறார். ரஷாப் அகமட் அவர்கள் சார், இன்னொரு கேள்வி இருக்கு. நாங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறோம், வாடகைக்கு ஒரு அறையை வாங்குகிறோம், அப்போது நாங்கள் அதை பதிவு செய்ய வேண்டுமா?
1: புவனேஷ், இது அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் வரக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு விடயம் என்று சொன்னால் சொல்வோம். ஏனென்றால் பொதுவாக இந்த வாடகை ஒப்பந்தத்தையும் குத்தகை ஒப்பந்தத்தையும் இருவேறாக பிரித்து விலகிக் கொள்கிறார்கள். அதாவது குத்தகை என்பது ஒரு பெரிய பணத்தொகைக்குரியது என்ற அடிப்படையிலும், வாடகை என்பது சிறு வாடகையை கொடுத்துக்கொள்ள இருக்கிற ஒரு ஒரு விடயம் என்ற அடிப்படையிலும் விலகிக் கொள்கிறார். ஆனால் அப்படி கிடையாது. பொதுவாக குத்தகை ஒப்பந்தம் என்பதுதான் சரியான ஒரு பதம், லீஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லுவோம். இப்போ ஒரு லேண்ட்லோர்ட், அதாவது குத்தகையை வழங்குபவருக்கும் அதை பெறுபவர்களையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில், ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் பொதுவாக அந்த ஆவணங்களை வந்து பதிவு செய்யாமல், ஒரு பதிவு செய்யாத ஒரு ஒரு குத்தகை ஒப்பந்தமாக அதை நிறைவேற்றி கொண்டு செல்லும் வழக்கம் தான் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. இதில் உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால், சில வேளைகளில் அந்த வாடகைக்கு வந்த அந்த நபரால் ஏதாவது அந்த ஆதனத்திற்கோ அல்லது அந்த அந்த அந்த அந்த உரிமைக்கோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில், அப்படி இல்லாவிட்டால் வாடகை தராமல் இருக்கிறார், இல்லாட்டி வாடகை தந்து கொண்டிருக்கிறார், ஆனால் குறித்த அந்த அந்த தினத்திற்கும் மேலதிகமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார், வெளியேறுகிறார் இல்லை என்ற அடிப்படையில் வழக்குகளை தொடுக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த அந்த உரிமையாளருக்கு சமரி ப்ரொசீஜர் மூலமாக, அதாவது சுருக்க முறை மூலமாக இந்த இந்த நீதிமன்ற முறையில் அவரை வெளியேற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பது மிக குறைவு. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு தான் நீதிமன்றத்தில் முன்னுரிமை இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு குத்தகைக்கு வழங்கி அந்த குத்தகையினுடைய முழு பெறுமதியில் 2% அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்தி அதனை முழுமையாக காணி பதிவகத்தில் பதிவு செய்து அதன் மூலமாக அந்த குத்தகை ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால், குறித்த ஒப்பந்தத்திற்கு இல்லாத மீறும் செயல்களில் குறித்த வாடகை குடிப்பால் ஈடுபடும் பட்சத்தில் அவரை உடனடியாக வெளியேற்ற வேண்டிய நடவடிக்கை எடுப்பதற்கான நீதிமன்றத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. அவ்வாறு இல்லாமல் ஒரு சாதாரண நான் நோட்டேரியல் அக்ரிமெண்ட் சொல்லுவோம், அத பதிவு செய்யப்படாத ஆவணத்தின் மூலமாக இந்த
0: கையில் எழுதி மாற்றிக்கொண்டோம்
1: அப்படி செய்கிறார்கள். ஒரு ஆனால் இவனுடைய உரிமைக்கு அது பாதிப்பு வருவதற்கான வீடு குறைவு. ஆனாலும் கூட நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அவர் வெளியேற்றும் பொழுது வந்து சிக்கல்கள் இருக்கின்றன. சில காலம் வந்து காத்திருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதுதான் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்.
0: நிச்சயமாக ஒரு அருமையான விளக்கம். காரணம், இந்த காலகட்டத்தில் அநேகமான கொழுமை பொருத்தமிடல் பார்த்தீங்கன்னா வாடகை வீடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. இப்படியான ஒரு விளக்கம் மிக பிரயோசனமான விளக்கமாக இருக்கு. ரொம்ப நன்றி சார், எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய நேயர்களுக்கு பல விடயங்கள், காணி சம்பந்தமான விடயங்கள், வாடகை சம்பந்தமான விடயங்கள், பல விடயங்களை தெளிவுபடுத்துங்கள். ரொம்ப நன்றி எங்களுடைய நிகழ்ச்சி எடுத்துக் கொண்ட சட்டத்தரணி ரஷாப் ஹாமட் அவர்களை.
1: மிக்க நன்றி புவனேஷ். உங்களுக்கும் வசந்தமைக்கும் நேயர்களுக்கும்
0: நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது.

0: நேயர்களுக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு நேரம் நண்பகல் 12 மணி கடந்த 6 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு விதமான சந்தோஷம் அதிகமாவே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வார இது நாள் நிறைய பேருக்கு வந்து லீவ் இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப பரபரப்பா எல்லாரும் அப்படியே வேலை செய்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே நாங்க சமையல் செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளானோட இந்த சமையல் செய்து நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே தடுபுடலாம் சமையல் செய்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இப்போ ரொம்பவே பரபரப்பா வேலையெல்லாம் செய்துட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன ஒரு மூட் கழிச்சு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் எல்லாம் உங்களுக்கும் இருக்குமாக இருந்தா இப்ப நீங்க என்ன பண்ணும் கால் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஷோல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பாக பாடல்களோட முதல் வரிகளை விட பாடல்களோட இடைவரிகள் தான் பொதுவா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த இடைவரிகள் தான் முதல்ல நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வரும். இடைவரிகளை வைத்துக் கொண்டா இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ரொம்பவே கெஸ் பண்ணி தேடிட்டு இருப்போம் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு நாங்க மோதி விளையாட நிகழ்ச்சியில பாடலோட இடைவரியை நான் பிளே பண்ணுவேன். அந்த இடைவரியை கேட்டுட்டு நீங்க அதோட முதல் வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0712-7755 அதே போல 0712-7755 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமைப்புடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக நிகழ்ச்சியில 6 மணி அதற்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ரெடியா இருக்கும்.
0: சரி ஓகே, பாடல கேளுங்க போ.

0: பெருசா.
1: என்ன பாடல் இது?
0: தெரியலையே, திரும்ப போடுங்களே.
1: மீண்டும் ஒரு முறை அங்க பக்கத்துல யாருக்கிட்டே கேக்குறது இல்ல, சரியா? ஓகே கேளுங்க.

0: என்ன பாடல்
1: தெரியாது, நீங்களே சொல்லுங்களே.
0: நானே சொல்லவா? நான் சொல்ல மாட்டேன், அடுத்த நேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா? சரி, ஓகே. யார் யார் இந்த கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: மனைவி ஆரியமாலா, சுரேஷ், நிமால், ராஜேஷ், கமல், இசான், புனிதா, அனுஷா.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்த குடும்பம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு நேரத்துக்காக அவங்க இந்த பாடலை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சிவானி அக்கா. நீர் கொள்ளும் நீங்க நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க? நிசாம்
2: நல்லா இருக்கிறோம் அக்கா.
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
2: ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா?
0: நான் மட்ட கஷ்டமா இருக்கிறேன். நிசாம் சொல்லுங்க, இப்ப நீங்க பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: பாடுங்களேன் பாப்போம்.
0: சரி, ஓகே, கேளுங்க.

0: என்ன பாடுறது இது?
1: நன்றி.
0: இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பாடல் வந்து அடரோ அக்கா இந்த பாடத்தாக்க வந்த பாடல் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் தொடர்பா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இருந்தா, அதனால முதல்வர் என்னன்றது தெரியுமா இருந்தா, நீங்க வசனம் எஃப் முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு இந்த பாடல் தான் அந்த பாடல் அப்படின்ற மாதிரி கமெண்டையும் பதிவிடுங்க அப்படின்னு சொன்னா அதே நிகழ்ச்சியை சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு இருக்கும் பாடல் இது. சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு அசிப்பாட்டல்ஸ்னா.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர டாவ் கட்டும் போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
0: நம்ம நெற்குன்றத்திலயா
2: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
2: உன்ன
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

பாடல் கேளுங்க.

0: கொஞ்ச நாள் பொறுத்தரையோ
1: கரெக்டா?
0: ஓ அந்த பாடல்
1: எப்படி சொல்றீங்க அந்த பாடல் அப்படின்னு
0: சொல்லி கெஸ்ட் பண்ண சொல்றேன்.
1: கெஸ்ட் பண்றீங்களா? சரி ஓகே, அந்த பாடலா இருக்குதான்னு பாப்பமா.
0: ஓகே
1: சரி ஓகே கேளுங்க.

0: மக்கள் வாழ்த்துக்கள். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க,
1: நன்றி.
0: எப்படி நீங்க இந்த பாடல கண்டுபிடிச்சீங்க, ரொம்ப பிடிச்ச பாடலா?
1: ஓ, ரொம்ப பாட்டு ரொம்ப கேப்பேன் பாருங்க.
0: அப்படியா? கடந்த காலங்கள்ல இந்த பாடல் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி கொண்டிருந்த ஒரு பாடல் இல்லையா? சரி, ஓகே. இந்த பாடல வந்து நீங்க யார் யாருக்காக விரும்பி கேட்க போறீங்க?
1: அன்பான அனைத்து வசந்த சொந்தங்களுக்காக, முக்கியமா உங்களுக்காக கேட்போம். வாய்ப்பு தந்து நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி முடிந்த கொடுமைக்கு ஆரம்ப நேயர் வந்து பாடலை கண்டுபிடிக்கல, அந்த நேயர் கண்டுபிடிக்கல, என்னங்க நாங்க கண்டுபிடிக்க போறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே உற்சாகமா அப்படியே பேசியிருந்தாரு. அதே போல பாடலையும் சூப்பரா கண்டுபிடிச்சிருந்தாரு. இதே போல நீங்களும் இணைந்து கொண்டு பாடலை விரும்பி கேட்கலாம், அதே போல பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். நிகழ்ச்சியில இப்ப நாங்க கேட்க போற பாடல்
2: ஜெயகாந்த் கண்டுபிடிச்ச அந்த பாடல் தான் நாங்க இப்ப கேட்க போறோம். ஆசை திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது பாடல்.

0: வணக்கம் வீட்டுல இருக்கிறவங்களா இன்னைக்கு சரி கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது சமைப்பாங்களா? இல்ல இல்ல
1: இல்ல விதவிதமா தானே செய்வான், பொரிப்பான், டெவல் பண்ணுவான். அந்த மாதிரி
0: சரி என்ன பண்ணாலும் மீன் தானுங்க. ரெடியா இருக்கீங்களா? என்ன பாடல்?
1: தெரியாதே.
0: தெரியாதா? என்னங்க கேட்ட மாதிரியான பாடல் தான். உங்களுக்கு ஒரு க்ளூ தரவா, இது வந்து ஜிவி பிரகாஷ் தான் பாடியிருப்பாரு. தனுஷ் நடிச்ச ஒரு சூப்பரான திரைப்படம்.
1: தெரியாது.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே, மனசு ரொம்ப கவலையா இருக்குங்க. சரி ஓகே, இப்போ பாடல் யார் யாருக்கா கேட்க போறீங்க?
1: பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வண்டியில மாம பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு.
0: அப்படியா? இந்த பாடல் உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்?
1: அத வரிகள் அல்ல, அந்த காட்சிகளும் சூப்பர் ஆயிக்கும். அதனால்தான்.
0: சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி.
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போன நந்தகுமார் சார்கள், சித்தி அஸ்மி, இத்ரிஸ் மாமா, ஜெமில் அருமை, பத்த பத்மா, ரவி ராகுமா, மது பாருக்கு வேதி, சின்னைய மகாது, ஆத்தேஷன், உமா சந்தோ, வசந்தகுமார், ஈடன், சரோஜின், அப்துல் நாசிர், அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காக நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்த குடும்பத்துக்கு.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் ஸ்டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராக

0: பாராட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் நரேஷ் ஐயர். அளிக்கும்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மற்றும் ரவிச்சந்திரன் வந்திருக்கிறாங்க.

சற்று இதை வச்சு தெரிஞ்சதை போல சந்தோஷமான வணக்கம் வட்டவளையில இருந்து லொனக் பாபு பாபு வந்திருக்கிறாங்க. செங்கல் இருந்து சக்கல சந்திரசேகர் வந்திருக்கிறாங்க. பனமாதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுரேஷ் வந்திருக்கிறாங்க. நாவட்காடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஒருவர்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை பெரிய நீலா வந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மதிய நேர வணக்கம். காங்கேயன் கொடையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்தாங்க. ஷியாத் வந்திருக்கிறாங்க. மதிய நேர வணக்கம் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பாடல்கள்லாம் சும்மா அருமையை சூப்பர் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பெஸ்கலியா பிரவுன் சீட்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மதிய நேர வணக்கங்களோடு ஆரையும் பதியில இருந்து இதீரத்தனம் வந்திருக்கிறாங்க. பலாங்குடி இருந்து குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை ரெய்னாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான மாதிரி பொருள் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் அக்கா பல்லக்கிட்டுவ தஸ்வின் இருக்கிறாங்க. மோதி விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கூட பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மதி இதுவெளி அன்பான வணக்கங்களோடு வட்டக்கொடையிலிருந்து விமினந்தர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை மதி நிவேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக மல்காந்தி இருந்து ஸ்ரீகாந்த் இருக்கிறாங்க. இதுவெளி இனிமையான வணக்கங்களோடு நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. இதே போல நீங்களும் தொடர்ச்சியாக இருந்தாலும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். அதே போல நீங்களும் பாடல்களை கண்டுபிடிக்கலாம். அழைப்பின் வழியும் அதே போன்ற மூக்கணும் வழியும் இணைந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய விளக்கங்கள் 0125 00 1 அதே போல 0125 11 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை
1: வழங்குவதில்லை. மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீடத்தின் இசைத்துறை மாணவி ஒருவர் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீடத்தின் கல்வி கற்று வந்த நிலையில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டதால் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் வைத்தியசாலையிலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் சட்டமூலத்திற்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்து அதனை பிரதிநிதிகள் சபையின் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மறைந்த செனட்டர் லின்ட்சே ஓ கிரஹாமின் பேரிலான ரஷ்யா மீது தடை விதிக்கும் சட்டமூலம் 2026 செனட் சபையில் 86-11 என்ற பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் மசகு எண்ணெய் அல்லது எரிவாயுவை கொள்முதல் செய்யும் நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீது இலக்கு வைக்கப்பட்ட வரிகளை விதிக்க இந்த சட்டம் அமெரிக்க ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை வழங்கும் எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: நாடு முழுவதும் 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற போதி விளையாடு நிகழ்ச்சியோடு நேர்மதி 1 மணி கடந்து 8 நிமிடம் ஆய்கொண்டிருந்து 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கதான் இந்த பக்கமா வாங்க சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களோட இடைவெளிகள் வைத்துக் கொண்டு முதல் வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. அழைப்பின் ஏற்பட்டுகள் 0712-7 5 0 1 அதே போல 0712-7 5 1 1 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகி இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டதாலும் வசந்தமேகமுடைய உத்தியோகபூர்வமான மூக்குநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ 2வது மணி தேதி முதல் நேர் வணக்கம்.
1: அன்பான மதிய நேர வணக்கம் சகோதரி.
0: சந்தோஷமான மதிய நேர வணக்கம். யார் இது?
1: அனுராதபுரம் சமீகா பானு.
0: எப்படி இருக்கீங்க பானு?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் பானு. உங்களோட குரல் கேட்கும் போது அப்படியே ஒரு தெய்வீக குரல் மாதிரி இது.
1: அப்படி ஒன்றும் இல்லை
0: இல்ல, அந்த அவ்வளவு ஒரு சாந்தமா அந்த மார்னிங் விடியல் எல்லாம் நாங்க பேசுவோம் இல்ல அந்த மாதிரி இருக்கு.
1: அப்படியா?
0: சரி ஓகே, நாங்கெல்லாம் பாக்க தாங்க அமைதியா இருப்போம்.
1: சொல்றாங்க
0: வெள்ளிக்கிழமை.

0: வாழ்த்துக்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: ரொம்ப நன்றி.
0: தொடர்ச்சியாக நீங்களும் மிக தலைமை இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே பாடல்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவே நாங்களும் பாடல் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, பாடியும் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேயே நேயர்கள் வந்து சூப்பரா அப்படியே பாடிட்டு போயிருக்காங்க நம்ம பானு. தொடர்ச்சியாக நீங்களும் மிக தலைமை இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். பானு கேட்டு பாடல இன்னும் கொஞ்ச நேரத்தில் தரலாம். பகவதி திரைப்படத்துக்காக தீபாவினி சிறு ஒழிக்கின்றது பாடல்.
2: Au moins, aïe, ça va.

0: அம்மா.
1: மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:17.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப அந்த பாடல் என்ன அப்படின்றத ஒரு வாட்டி கேளுங்க.

இடைவரி வந்து இதுதான். இதை வச்சுக்கொண்டு நீங்க முதல்வர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதே நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து முகநூல் வழியாக இந்த கும்சந்தங்களை நாங்க அப்படியே இணைத்துக் கொள்வோம். மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, பாடல் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. கென்யா மஃபூர் நகர் வந்து நசூர் வந்து இருக்கிறாங்க, அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. அக்கறை பற்று போட்டு இருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மதிநேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சி சூப்பர் வணக்கம். ஹட்டன்ல இருந்து சாமி மலை ஜஸ்டின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு மகள் அனிகா, மகன் நிராஜ் மற்றும் மனைவி சஜா ஆகியோரின் நிகழ்ச்சியோ இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான வணக்கங்களோடு பாடுநர் வெளியில இருந்து பூவன் வந்திருக்கிறாங்க. ஹாய் சிவாணிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்குங்க? நிகழ்ச்சி சூப்பர், உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்குது, ரொம்ப கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தேச மகாலம் கீதா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி கீதா. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோட சக்தியில சந்தோஷம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. உறவுகள் யாருக்கும் பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம், எங்கள் செல்ல பிள்ளை சிவானி அவர்களை வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு ஹேட்டன்ல இருந்து யஷ்வத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. இணைந்து கொண்ட உறவுகள் யாருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுப்பான பாடல்.

0: விஜய் ஆண்டனி செயல்பாடுகளோடு துவக்கியது மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் மதியம் ஒரு மணி கடந்த 33 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
2: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமன் இசையில் பாடல் ஒளி துவங்குகிறது. மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேற்று மதியம் ஒரு மணி கடந்த 43 நிமிடமாக இந்த விளையாட்டில் அவர் சொந்தம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். அருள்மொழி எப்படி இருக்கீங்க?
1: அருள்மொழி
0: சந்தோஷமா இருக்கிறேன். சிரிப்புக்கு சொந்தக்காரி உங்களை அப்படிதான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. அப்படியா? தொடர்ந்து 3 வாரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த வாரம் பாடல கண்டுபிடிப்பீங்களா?
1: இடைக்கால
0: பாடல் ஒண்ணு தாரேன், என்ன பாடல்ன்றது கண்டுபிடிங்க. சரியா? ஓகே, கேளுங்க.

0: என்ன பாடல்? அவர்கள் சத்தமா பாடுனா எல்லாரும் கேட்பாங்களே.
1: ஐயோ தெரிஞ்ச பாடல்.
0: ரொம்ப ட்ரை பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க.
1: ரொம்ப

என்ன பாரு, அருள்மொழி இருக்கீங்களா? ரொம்ப நேரமா எடுக்கலாது, வருது இல்லைங்க. நாங்க என்னங்க பண்றது, என்ன பாடல கேப்போமா? நீங்க அடுத்த இடத்துல என்ன முணுமுணுத்தீங்களே, அதனால வேண்டி நான் அந்த பாடல என்னன்ற சொல்றேன், சரியா கேளுங்க.

0: போறீங்க
1: உங்களுக்காகவும் நந்தமரமா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்தராம் பாலகிருஷ்ணமாமா முந்தாஜ் போதுதான் கட்டுவன் சவுந்தராக்கா.

0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா பேசிட்டு போயிருந்தாங்க. இதே போல நீங்களும் எங்க தலைமை இந்த பக்கமா சந்தோஷமா பேசலாம். இப்ப நாங்க மணித்தியாதியுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். வசனம் எஃப்எம் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் நரேஷ் ஐயர்.
2: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: அடர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மன்னார் வங்காளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வங்காளி கடற்கரை பகுதியில் உருக்குலைந்த நிலையில் ஆணொருவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் சிலர் கரையொதுங்கிய நிலையில் காணப்பட்ட சடலம் குறித்து வங்காளி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்டுள்ள சடலம் மிகவும் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதனால் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து வங்காளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை ரகசியமாக பரிமாற்றுவதற்கு ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படும் நாணய பரிமாற்ற நிறுவனங்கள் மற்றும் போலி நிறுவனங்களின் சட்டவிரோத வலையமைப்பை கலைக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. பிராந்திய ஸ்திரத்தன்மையை உருவாக்கவும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவும் ராணுவ திறன்களை மேம்படுத்தவும் ஈரான் பயன்படுத்தும் நிதி ஆதாரங்களை துண்டிக்கும் நோக்கில் டிரம்ப் நிர்வாகம் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஈரானின் புரட்சிகர காவற்படை மற்றும் அரசு அமைப்புகளுக்கு பயனளிக்கும் வகையில் நிதி சட்டவிரோதமாக பணமாக்கிய குற்றச்சாட்டில் துபாயை தளமாக கொண்டு இயங்கும் ஷெல்பிட் நிறுவனம், கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிறுவனம் மற்றும் அதன் நிறுவனரான ஈரானிய வெளிநாட்டவர் ஷியாவாஸ் கைவன்பூர் ஆகியோருக்கு எதிராகவும் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. நமது அடுத்த மனத்தியாள செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வாரம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

0: சிலம்பாடம் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. அப்படி நாங்க இறுதி மணித்தியாத்துக்குள்ளே மந்திரம் நேரம் மதியம் 2 மணி கடந்து 9 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அழைப்பு ஏற்படுத்துகள் 0-1-2-775-0-1, அதே போல 0-1-2-775-111 அழைப்பின் வழியாக இந்த கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும்
1: ஒரு
0: சரி, ஓகே. மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: மதிய நேரம் பாடல் நிகழ்ச்சி போட்டிக்கு போவேன் அக்கா.
0: சரி ஓகேமா, இப்ப நான் வந்து ஒரு பாடல் ஒன்று பிளே பண்ண போறேன். அந்த பாடலோட இடைவெளி வைத்து கூட நீங்க முதல் வரி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா?
1: ஓகே ஓகே,
0: கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: பாடல் மனசுக்கு வருது, அந்த பாடல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா. இன்னொரு தடவை போறோம் பாப்போம்.
0: மீண்டும் ஒரு முறை கேளுங்க.

0: என்ன பாடல் இது? கொஞ்ச நேரம் வந்துட்டீங்க, இன்னும் ரெண்டு லைன் தான், அதை நீங்க பாடுவீங்களா? சரி, எப்படிப்பட்ட பாடல்கள் இல்லையா? இல்ல, நீங்க வந்து அந்த முதல் வரிய வந்து நீங்க டியூனா போட்டுட்டீங்களே, அதனால வேண்டி நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ரைட், ஓகே. யார் யார் வந்து கொண்டு பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடலை நூர்ஜாக அசுவிக்காகவும், கல்விசா நூர்மாவதுக்காகவும், மதம் நிஷாவுக்காகவும், மதம் மருதமுறை அப்துல் நாசருக்காகவும் பாடலை கேட்போம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க.
1: நன்றி,
0: சூப்பரா அப்படியே பாடல் கண்டுபிடிச்சு போயிருக்காரு. நாங்கெல்லாம் பாடல் வந்து கண்டுபிடிக்காட்டி கூட முதல் வரையும் நாங்க அப்படியே டியூனாவே நாங்க அப்படியே பாடலாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி நசர் வந்து சூப்பரா அப்படியே கண்டுபிடிச்சு போயிருக்காரு. தர்ஷன் நீங்களும் எங்க நம்ம இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம். நேரம் வந்து 2 மணி கடந்து

0: சூரா திரைப்படத்துக்காக மணி சர்மாவின் இசையில் பாடல் ஒளித்து வருகிறது. மோதி விளையாடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி கடந்த 23 நிமிடமாகும். இந்த விலையில வணக்கம். வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: உங்களுக்கும் சந்தோஷமான வணக்கம். நான் புலத்ல இருந்து ராணி.
0: ராணி எப்படி இருக்கீங்க? ராணி
1: மகாராணி
0: மாதிரி இருக்கீங்களா? மகாராணி மாதிரி
1: இருக்கீங்களான்னு
0: பேர்லயே நீங்களா ராணி அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? வீட்டுல உங்க எவ்வளவு பார்த்து பார்த்து உங்களுக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்களா? இருக்கும்
1: என்ன
0: பாடல் கொடுத்தாலும் கேப்பீங்களா? சொல்ல முடியுமா?
1: ஒரு பாடல்
0: வந்து பிளே பண்ணிருந்தேன், அந்த பாடல் நான் தரேன். சரியா?
1: சரி சரி
0: கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கும் ஒரு மணி கழுத்தில் விழுந்தது இந்த வேளை. அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி அடுத்து ஒலிக்கிறோம். பாடல் ஓஸ்தி திரைப்படத்துக்காக.

0: விஷம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி இசையில் பாடல் ஒலித்து ஓகிறது. மோதி வேளர் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். மூன்று மனிதருக்கும் நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை வந்து கண்டுபிடிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 5005 0003 அதே போல 0312 5001 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் மூலம் இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம பேசுகிறது. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது? விது. விது, எப்படி இருக்கீங்க விது?
1: கேளுங்க.
0: என்ன பாடல்? மீண்டும் ஒரு முறை கேக்குறீங்களா?
1: ஆமாக்கா.
0: சரி, ஓகே, கேளுங்க.

0: பம்புல நீ தானே மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் வந்து முடிவு. அந்த பாடலா கரெக்டா?
1: கரெக்ட்.
0: சரி கேக்கலாம்.

0: சூப்பரா ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே மா, யார் யார் என்னத்து கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அம்மா அப்பா அண்ணா அண்ணன் எல்லாம்.
0: ரொம்ப நன்றி மா நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பக்கு.
1: நன்றி அக்கா.

0: 102.6 வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீல மதியம் 2 மணி கடந்த 50 நிமிடம் ஆய்க்குழு நிகழ்ச்சியுடைய இறுதி நேரம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அக்கா.
1: சந்தோஷமான வணக்கம். கரவலப்பட்டிய மது.
2: ஓ அக்கா,
1: எப்படி இருக்கீங்க மது?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: சந்தோஷமா இருக்கிறேன் மது. மதி நேரம் சாப்பிட்டீங்களா?
2: ஓ அக்கா,
1: இறுதி நேரம். சரி, வந்து நாங்க அப்படியே பாடல கண்டுபிடிச்சிருவோம் அப்படி சொல்லி வந்திருக்கீங்க இல்லையா?
2: ஓ அக்கா,
1: கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: ட்ரை பண்ணுங்க அக்கா.
1: ட்ரை பண்ணுவோம், கேக்கலாம்.
2: போடுங்க அக்கா.
1: என்ன பாடுது?

0: கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீமா, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ அக்கா.
0: யார் யார் வாழ்த்து கூட பாடல் கேட்க போறீங்க? ரம்பொடியிலிருந்து ஜெயகாந்த் நிகழ்ச்சி கேட்டு சமிக பானு வந்திருக்காங்க, அனுராபுரத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு பாடலையும் ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவேளை மனோகரன் வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கஜின் வந்திருக்காரு, யட்டியந்தோட்டை கொழும்பு மொபைல் ஷாப்ல இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க.

ஆரம்பிக்கும் பாடலோடு நான் மிகச்சிந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொன்னங்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி ஸ்ரீசிவா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 3 மணி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஆயுதங்கள் சிலவற்றுடன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கிரைனைட் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்துடன் ரத்மலான பகுதியில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து வாள்கள், கோடரி மற்றும் 3 வாள்கள் உட்பட 8 கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்களிடமிருந்து 1000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முதலில் ஒருவர் கைதாகியிருந்த நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: சீனாவுடனான ராஜதந்திர உறவுகளில் விரிசல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டின் முக்கிய நகரொன்றில் இயங்கி வந்த தனது துணை தூதரகத்தை இஸ்ரேல் மூடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தின் செங்குடு நகரத்தில் அமைந்திருந்த இஸ்ரேலிய துணை தூதரகமே இவ்வாறு செயல்பாடுகளை நிறுத்திக் கொண்டுள்ளது. அண்மை காலமாக சீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பரஸ்பர உறவில் விரிசல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் மற்றும் அரபு நாடுகளுடனான தனது உறவை வலுப்படுத்த சீனா முன்னெடுக்கும் முயற்சிகளே இஸ்ரேலின் இந்த தீர்மானத்திற்கு முக்கிய காரணம் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு வசந்தம் எஃப்எம் டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது. நம் நாட்டு கலைஞர்கள் பாடல்களும் ஏராளமாக உங்களுக்கு இருக்கு. நீங்களும் இணைந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கப்புறம் மேற்கொள்ளுங்க 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்குங்களுக்கு. அப்படி இல்லைனா வசந்தத்தின் பேஸ்புக்கினோட இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் யார் முதலாவது வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். சரி, நாம தான் எல்லாருக்கும் பாட்டு போடுவோம். பார்த்தா வந்தவங்க நமக்கு பாட்டு போட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. மீண்டும் முயற்சி செய்யுங்க. உங்களுக்காக அடுத்து ஒரு சூப்பரான பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். இந்த பாடலை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? ஜெயகாந்த். எப்படி இருக்கீங்க ஜெயகாந்த்? நீங்க
1: நல்லா இருக்கு அண்ணா? எப்படி சாப்பிட்டீங்களா?
0: ஓ, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் ஒரு 1:30 முடிச்சிட்டேன்.
1: நன்றி.

0: துப்புறவர்கள் துப்பட்டும், துப்பாமல் இருக்கிறவர்கள் துப்பாமல் இருக்கட்டும், துப்பார்க்கு துப்பாய துப்பாய.
1: அப்படின்னா யாழ்ப்பாணமே அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. 90s கிட்ஸ் ஒரு ஏர்லி 2000s வந்தவங்களுக்கு கூட இந்த பாடல் தெரியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் எல்லோ வானொலி ரேடியோகள்லையும் இந்த பாடல் வந்து ஒலிபரப்பானுச்சு. இது வந்து பாத்தியன் சந்தோஷோட பாடல் தான். ஆனால் இதில் வந்து மிக முக்கியமாக ஹரிஹரனை கூட்டு வந்து இந்த பாடலை பண்ணியிருப்பாங்க. ஸோ சைல்டுஹுட்டில் நாம் கேட்டு நமக்கு பிடித்து போன ஒரு பாடல், ஒரு சிங்களும் தமிழ் மிக்ஸாக தான் இருக்கும். பட் இதில் ஹரிஹரனோட வாக்கல்லையும் இந்த யாழ்ப்பாணம், இந்த யாழ் தேவி ரயிலெல்லாம் பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில். ஸோ உங்களுக்காக வருது யாழ்ப்பாணமே.

0: சுமார் 102 வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.
1: வசந்தம் FM 102.6.

தெருவரும் பறந்து வந்த பைங்கிலி அப்படின்னு சொல்லி சூப்பரான பாடல்னு பார்த்தீங்கன்னா, அதுலயே மிக முக்கியமா எனக்கு அதுல வந்து நம்மளோட எம்சி சாயோட ரேப் இருக்கு இல்லையா, வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ரேப். கேட்கும் போதே ஒரு டான்ஸ் வைப் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், டக்குனு வசந்தத்தை டியூன் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடலாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டக்குனு போனீங்க அப்படின்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே என்ன பண்ணலாம் டக்குனு கமெண்ட் பண்ணுங்க போயிட்டு எனக்கு இந்த பாடலாம் வேணும் இந்த பாடலாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதையும் தேடி எடுத்துக்கணும் தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக. மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம் சொல்லி கின்யா மௌரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காரு. இனிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி கந்தையா சுதர்ஷன் வந்திருக்காங்க ஏராவூர்லேருந்து. நிர்மலா பாலா வந்திருக்காங்க. இனிய மாலை வணக்கங்களோட தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு. கணபதி ஜெயந்தி கலா வந்திருக்காங்க வணக்கங்களோடு. பண்ணைப்புறம்லேருந்து மணிகண்டன் வந்திருக்காங்க வணக்கங்களோடு. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான நிறைய பாடல்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அந்த பாடல்களை நீங்களுமே கேட்கலாம். இல்லை உங்களுக்கு பிடித்தமான பாடல் இருந்தால் கூட அந்த பாடல்களை கூட நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன்.

0: நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பென் ஹியூமனோட சிங்கிள் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து கேட்டு வந்திருக்கோம். யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங். ஒரு பாப் கல்ச்சரான சாங்ஸ் நிறைய கொடுக்கறதுல அவரோட அடிச்சுக்க முடியாது. ரீசெண்டாகவும் அவரோட நிறைய ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள் அதையும் நான் உங்களுக்கு கொண்டாந்துறதுக்காக ரெடியாக இருக்கிறேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவும் வந்து சித்துக்குமார் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்டோட பாடல் தான். அதுக்கப்புறம் இந்த பாடலில் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து நிறைய மூவிஸ்க்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இந்த பாடல் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், பட் இது ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் இல்லை, இது ஏதோ சாங் இந்தியாவிலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு பாடல் உங்களுக்கு தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலப்பின மேற்கொள்ளுங்க 0312 2 7501 0312 2 7501 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம்.
1: அடுத்த பாடலுக்காக பாடல் கேட்கறது அபிஜான பிரேம்குமார் சிறிசான் மதுசானுக்காக பாராட்டுறேன். கவிதா
2: ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான் கேட்டே மாறி.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8
1: வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் நரேஷ் ஐயர்.

0: ஈ லோகத்துல ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி
1: சுந்தரமாய் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.6

0: 0001 அல்லது 0312 2 அப்படிங்கிறோட தொலைபேசி இலக்கங்களுக்கு கால் பண்ணி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன இருந்தாலும் அதை தரத்துக்கு நாங்களும் ரெடியா இருக்கும். அப்படியும் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, டக்குனு வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. வசந்தத்தின் ஃபேஸ்புக் வந்தீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம் நம்ம இட்ஸ்க்காக. அதன் கீழே என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட பெரியமான பாடல்களை வந்து சொல்லலாம். சொன்னீங்கன்னு சொன்னா அதையும் எடுத்துக்கொண்டு தரத்துக்கு நானும் ரெடியா இருக்கேன். இப்போது யார் வந்திருக்காங்க நம்மளோட பேசுறதுக்கு? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் தோப்பு செல்வனார் மொஹிதீன்.
0: மொஹிதீன், எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருக்கும் சூப்பராக இருக்கேன் சார். ஸ்ரீலங்கா பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ஆஹா ஆஹா, ஸ்ரீலங்கா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே தந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கு உங்க ஊரெல்லாம்?
1: ஊரெல்லாம் சார் நல்லா கிளம்பிட்டா இருக்கு சார். மழை இல்லை, கொஞ்சம் மழை பெய்த மாதிரி சேர்ப்பு கொஞ்சம் நேரம்.
0: அப்படியா?
1: ஆ சார்.
0: சரி, அடுத்த பாடல் இருக்கு யாரெல்லாம் இணைத்து கொண்டெல்லாம்?
1: ஏதாவது குடும்ப உறவுக்காக கம்பாக மாட்டிக்கிட்டாலும் கோபுரம் அனிவாசம் இருக்கோம். வசந்தங்க கேட்கலாம், முக்கியமாக உங்களுக்காக கேட்போம் சார்.
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: செய்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் மேல்மாகாண கிளை நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டின் அதிகளவான எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மேல்மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் இந்த கிளையை விரைவாக நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு இதுவரை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து நியாயமான தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை என்றும், அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே இந்த சங்கம் தொடங்கப்படுவதாகவும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை குருணாகல் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களை தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே குறித்த சங்கத்தின் பிராந்திய கிளைகள் காணப்படுகின்றன. எனினும் எதிர்காலத்தில் அந்த இரு மாவட்டங்களையும் மையமாக கொண்டு கிளைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: பாதுகாப்பு சார்ந்த விடயத்தில் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமாறு சவுதி அரேபியாவுக்கு ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் துருக்கியுடன் சவுதி அரேபியா புதிதாக கையெழுத்திட்ட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த நிலைப்பாட்டில் ஈரான் தனது முதல் எதிர்வினையை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அந்நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒருபோதும் உத்தரவாதம் அளிக்காதென ஈரான் பகிரங்கமாக அறிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். ஸோ வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வாகனங்கள் எடுத்துட்டு அப்படியே ரொம்ப வேகமாக வெளியில் பயணம் செய்யாதீங்க. பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக பயணம் செய்யுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு நிறைய வாகன விபத்துகள் வந்து இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வாகன விபத்துகள் ஏன் ஏற்படுது, இதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னு பாடசாலை மாணவர்களுக்கு இதை பற்றி தெளிவூட்டும் வகையில் வந்து ஐடி நூடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இருந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதனூடாக வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, ஏற்படும் போது எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீதி நாடகங்கள் மற்றும் சேலம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற மாதங்களையும் ஏராளமான பாடசாலைகளுக்கு இவங்க விஜயசெய்ய இருக்காங்க. எங்கெல்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபோட்டோ கீழே. அப்படிலாம் டக்குன்னு கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து என்ன பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். இப்போ உங்களுக்காக வரப்போகிறது ஒரு சூப்பரான பாடல்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM ஜிஐ பைப் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38 மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.6 102.8 வசந்தம் FM

0: சமையல் சிகிச்சையோடு இணைந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மேற்கொள்ளலாம். 0312 775 001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னு நான் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட இணைந்து கொள்ளலாம். இப்போ வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் அது? எப்படி இருக்கீங்க? நானும் சுகமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? அப்படியா? சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்? சரி, எல்லாரும் நாம வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தெரியுமா? தெரியாது இல்லையா? சரி, நன்றி.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் நூற்று இரண்டு தசமாறு நூற்று இரண்டு தசமத்தில்
1: மோபிலாசர் ஒரு விஷயம் கேக்குறான்னு தான்
2: வந்தேன்.
1: ஆனா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது,
2: அது வரத்தறிட வேணும்.
1: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நானா
2: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்
1: இருக்கு. இருக்கு,
2: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம். இது எதுதான் உண்மையா நிலைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்று உன்ன மனசுல எழுந்த முடியாது. இதை கேக்குற
1: ஆயிட்டான்,
2: இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலமா 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராக

ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.6

நம்ம நிகழ்ச்சியோட இணைந்து இருக்கிறோம் அவாக் பிரதர்ஸ் ஆற்றோட சேர்ந்து. திவ்யா தான் இந்த பாடலை பாடியிருந்தாங்க, என்னால் மறக்க முடியவில்லை அப்படிங்கிற பாடல். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மறக்காத இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன இருக்கு, இல்ல இலங்கை பாடல் என்ன இருக்கு அப்படிங்கறதை வந்து எங்களுக்கு பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அழைப்பிட்டு மேற்கொள்ளுங்க. 0312-275-0031 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்குங்களுக்கு. இப்ப யாரெல்லாம் பேஸ்புக்கினுடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி பாலா கார்த்திகா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். மட்டக்களப்பு ஹிருதயபுரம்ல இருந்து அனிதா ஆனந்தகுமார், இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு அப்பா ஆனந்தகுமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பு மனைவி சுந்தரலட்சுமி, மகள் யமுனா, அனிதா வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆயண்ணா வணக்கம். ஜஃப்னாலிருந்து துஷ்யந்தினி வந்திருக்காங்க. அன்பான மாலைநேர வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பூனாகல்லிருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்காங்க. அன்பான மாலைநேர வணக்கம் சங்கர், பாடல்கள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. அன்பான மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்திருக்காங்க பெரிய நீலாவணையிலிருந்து, அவர்களோடு வந்திருக்காங்க. இனிமேல் மாலைநேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காரு. அன்பான மாலைநேர வணக்கம் வாழ்த்துக்களும் சொல்லி வல்லவத்திலிருந்து செல்லதுறை நந்தகுமார் வந்திருக்காங்க. மாலைநேர வணக்கங்களோடு கரோலின் ஆகாஷ் வந்திருக்காங்க. மாலைநேர வணக்கங்களோடு இணைந்திருக்காங்க. கந்தையா சுதர்ஷன் வந்திருக்காங்க. சரி, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மாலை வணக்கங்கள் சொல்றதும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் சொன்னீங்கன்னா தர்றதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. திரை உலக

0: வணக்கம் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM.
1: ரொம்ப சூப்பரான அமைச்சர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து போயிருக்க நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மேற்கொண்டு என்னோட பேசலாம். வலைங்கள் 0312 2 0 0 1 அல்லது 0312 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படிங்கிற வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
2: உங்களை போல் நலமா உச்சாம இருக்கேன் சார்.
1: சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு லீவா?
2: பாக்கல சார், ஐயர் ஒண்ணு சார். அப்ப உங்களோட வசந்தல பேசி கொஞ்சம் உற்சாகமா இருந்து லைன் கிடைச்சேன்
1: சார். அடடா சூப்பர். சொல்லுங்க பாக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக் கொள்ள போறீங்க அடுத்த
2: பாடலுக்காக? பாடல கேட்டு காவத்து நீலகாந்தல ரம்மா ராம ரம்சி குடும்பத்துக்காயும் வானொலிம்பர் அருள்மொழி முந்தாஸ்தம் வாயுதா நீடன் மரசுக் சின்ன மகாதேவன் கிரிச்சேர்மா மாநலமூர்த்தி மெனலே சோமசு தயாலம் மாச்சந்திர கிருஷ்ணபகன் சிரிச்சான் பாது சின்ன தமிழ் தாண்டி தங்கத்தோட
1: அடுத்ததாக எங்கட படியல்ட பாடல் ஒன்று வருது, கேட்டு போட்டு வரும் என்ன?

நமைட்ஸ் நிகழ்ச்சியோட சூப்பராக இணைந்திருக்கிறீங்க. ஸோ நமைட்ஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய உங்களுக்காக தந்துகிட்டு இருக்கோம். அதற்குள்ள இலங்கை பாடல்களாக இருக்கலாம், இல்லை இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எங்கே இருந்தாலும் அவர்களோட பாடல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்களும் வந்து தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாடல்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்க, இல்லை என்னோட நானே பாடல் பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தம் வானொலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்புவீங்களா அப்படிங்கிற யோசனை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, எங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இல்லை நாங்கள் ஒரு ஆல்பம் செஞ்சுருக்கோம், அந்த ஆல்பம் அஃபீஷியலாகவே வந்து லான்ச் பண்ணணும். அஃபிஷியலாகவே இந்த மியூசிக் வீடியோவோ இல்லை மியூசிக் ஆல்பமோ இல்லை அந்த ட்ராக்கை வந்து லான்ச் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்காக வந்து வசந்தம் வானொலி காத்துட்ருக்கு. நீங்கள் நம்மைட்ஸ் நிகழ்ச்சினூடாக கூட என்ன பண்ணலாம், உங்களோட அந்த ட்ராக்கை வந்து லான்ச் பண்ணலாம். எல்லோருக்கும் கேட்கறதுக்கும் எல்லோரும் கேட்க வைக்கிறதுக்கும் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். நமைட்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக தான் இருக்கே, எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இணைவதனூடாக வந்து உங்கள் பாடல்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கலாம். மக்களுக்கு விருப்பமான பாடல்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக இண்டிபெண்டன்ட் சாங்ஸாக இருக்கணும். அந்த சாங்ஸையும் நீங்கள் எங்கள் கலைப்பினை மேற்கொண்டு அல்லது ஃபேஸ்புக்கினூடாக கூட தெரியப்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது வருகிற வாரங்களையும் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்துறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். போஸ்ட் அங்கே தான் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கூட போயிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் கீழே போய் கமெண்ட் பண்ணலாம், இந்தந்த பாடல்கள் இருக்குது, இந்தந்த பாடல்களை ஒளிபரப்புவீங்களா, அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சவங்களோட பாடலோட லிங்க்குகளையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கெல்லாம் பாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டிய நேரம் இது. காரணம் நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். ஸோ இன்றைய தினம் மலைப்பிரம் மேற்கொண்ட என்னோட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, ஃபேஸ்புக்கினோடாக இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெற போகும் தருணம். அடுத்ததாக காமெடி கலாட்டா நிகழ்ச்சிக்காக உங்களுடன் GR வராங்க. விடைபெற்று போக போகும் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றும் உங்கள் அன்பின் பிரியமுடன் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீக்கெண்டை கொண்டாடுங்க, போயிட்டு வரேன் மக்காஸ்.

0: அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜஃப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உத்தியோகபூர்வ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஆரம்பித்து வைத்தார். ஊழல் முறைகேடுகளை குறைத்து வரி செலுத்தும் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான தேசிய கொள்கை அடைய இது வாய்ப்பாக அமையும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார்.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கிடையில் முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் எழுந்துள்ள அமைதியற்ற சூழல் மற்றும் மோதல்களை கவனத்திற்கொண்டு ராணுவ பலம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மக்காவில் வைத்து ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் முடிக்குரிய மன்னர் முகமது பின் சல்மான், துருக்கி ஜனாதிபதி ரிஷப் தயிப் எர்டோகான் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோர் குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: போஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போறோம் காமெடி கலாட்டா நிகழ்ச்சியோடு. எக்கச்சக்கமான ஏராளமான காமெடிய நீங்க கேட்டுட்டு இன்னைக்கு ரசிக்க போறீங்க. சோ இணைந்திருக்கலாம் உங்க வசனத்தோடு 102.6 102.8 வசனத்தின் காமெடி கலாட்டா நிகழ்ச்சி இப்ப கேட்க போறீங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்கு, கேட்டு வரலாம்.
1: அண்ணன் கூட விட்டுங்க. ஏய் சும்மா கேளுங்க.

0: உங்க தங்கச்சிங்கிட்ட அவன் துள்ளி விளையாடுகிறான்.
1: அவரு விளையாட்டம், இன்னைக்கு அவர்கிட்ட தூக்கிடுறேன்.
0: அப்படின்னா என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்குது.
1: உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என்ன, அவன் மனுஷன், நீ மனுஷன் இல்ல, இன்னும் மூஞ்சி யானை முட்டி மாதிரி ஆயி போச்சு. அப்புறம் இந்த சுச்சில மட்டும் கை வச்சிடாத,
0: வைக்க கூடாது.
1: பாத்து பாத்து பாத்து பாத்து பாத்து கீருக்கு போய பிள்ளைகளா. அப்புறம் ஆடி ஆடி ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு வந்து விளையாடுங்களேன். போங்க போங்க போங்க போ போ போ போங்க.
2: வந்தீங்க உங்க தங்கச்சிங்க இருக்குதுங்களே.
1: மாப்பிள்ள
2: என்னையா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க? என்ன வச்சாரல்ல,
1: ஆடி ஆடி சட்டல நனைஞ்சு போச்சு. அப்படி போயிட்டு ஃபேன் போட்டு நேரம் உட்காருங்களேன்.
2: என்ன வச்சாரு, ரொம்ப பாசமா இருக்கீங்க.
1: ஆமா மாப்பிள்ள, ஓழிந்தான்
2: சக்சஸ்
0: முதலாளி.
1: பேச்சி டயலாக சொல்லு, ஒரு யாரும் புரியல.
0: உங்க தங்கச்சிங்க அவரை
3: மூச்சு வர்றதுக்கு வாயோட வாய் வச்சு ஊத போறேன்.
1: ஊதறதுக்கு அவனா பலூனா, அப்படியே ஊட்டணும் மூச்சு. நான் ஊதி வரைக்கிறேன்.
2: நம்ம வீட்டுல நீங்க வாழை மீன் குழம்பா?
3: ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: நீ வாயோட வாய வச்சு ஊத வரும்போது வாழை மீன் மாசம் வந்துச்சு.
1: அப்ப நீ மயக்கத்துல இல்ல இல்ல மண்டையில
3: போறீட்டுல
1: போல. நீ எங்க பின்னாடியே போற? தோபர், உங்ககிட்ட இருந்து என் தங்கச்சிங்களை காப்பாத்ததா நான் உனக்கு ஷாக் வைத்தேன். இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன்.
0: இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ
2: அழிச்சிடுவேன். பண்ணாத, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. உனக்கு இந்த வில்லன் கிட்டப்பெல்லாம் செட் ஆகல, நீ எப்போ தமாசாவே இரு. இத பாரு, நான் போற ஐடியால இல்ல, அதே மீறி என்ன போன்னு. அப்ப நீ மாமா வேலை பாக்குறத போ.
1: நான் மாமா வேலை பாக்குறேன்.
2: ஆமா, எல்லா மாடம் எப்படியா கத்தும்?
1: மாடம்
2: எப்படி கத்து பாரு.
3: மாமா, மீன் குழம்பு ரெடி.
2: மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பாத்து நடந்துக்க. வந்துட்டேச்சலாம்.
1: எப்போ மாடே மாமான்னு கத்துச்சோ, இதுக்கப்புறம் இந்த தொழில் பண்ணக்கூடாது. தொழிலையும் மாத்திர உங்ககிட்ட இருந்து என் தங்கச்சிங்களை காப்பாத்துறேன்டா. கரெக்டா இருக்க இன்னைக்கும் நாளை காலைல எனக்கு வண்டி வேணும்.
4: ரெடியா இருக்கும், வந்து எடுத்துக்கங்க.
1: அப்பா பண்றங்கா, கால மாடு கறவை மாடெல்லாம் வித்து காரை வாங்கிட்டேன். காரை வச்சு ஊருக்குள்ள ஒரு பேரை
2: வாங்கினோம். உங்க வண்டியை முதல்ல நான் தான் ஓட்டுவேன்.
1: உன்ன ஓட்டதான் காரே வாங்குறேன், நீ கார் ஓட்டுவியா? எங்க கார் மேல கை வச்சு பாரு.
2: என்ன மச்சா, நீங்க கெஸ்ட் ஒரு மரியாதை எல்லாம் பேசுறீங்க.
1: இங்க பாரு, கெஸ்ட் டஸ்ட் இது ரெண்டுத்தையும் வீட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு வச்சு கூடாது. அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும், புரியுதா?
5: பாத்து பண்ண தம்பி, கேங்கா வரா, ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிற யாருக்கும்.
6: நாளைக்கு காலையில எங்க அண்ணன் 10 மணிக்கு ஜாமீன்ல வெளியில வரார். அவர் வெளியில வரதே உன்னை வெட்டறதுக்கு தான்டா.
1: 10 மணிக்கு வந்து வெட்டினார்னா மறுபடியும் 10:30 மணிக்கு ஜெயிலுக்கு போய்டுவாரே.
6: டேய் காளையா, எங்களை அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே அடியால வளர்க்கறியா?
1: அண்ணன்
6: வெளியில வந்த உடனே உன போட்டு தள்ளிட்டு உன் தங்கச்சிங்களை தூக்குறேன்.
1: அண்ணா, என்ன ஏதோ மார்க்கெட்ல மூட தூக்குற மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க? என் தங்கச்சி தூக்கிறேன்னு இந்த சண்டைக்கும் என் தங்கச்சியும் கொண்டைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த பிரச்சனை வரா நான் பாத்துறேன். தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா, போங்கண்ணா.
6: வாங்கடா.
1: வாங்க
6: பொருள் ரெடி பண்ணு.
1: பொருள் ரெடி பண்றான், பொருள் இந்த ஊரை பாத்துக்கிட்டா சாமி அப்படின்னு முக்கியமானதை தர்றான். டேய் கிளம்பாம நோண்டிட்டு இருக்க,
6: எல்லாம் இருக்கு, என் ப்ளூ ஜெட்டை மட்டும் காணும்.
1: இதுவா பாரு
6: என் ஜெட்டி.
1: அம்மா அம்மா வந்துட்டாங்க, சொல்லுமா?
7: ஆமாப்பா, உனக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? அவன் ஒரு பெரிய ரவுடி பையன்,
4: இப்போதைக்கு நீ இங்க இருந்து கிளம்பி போறதான் நல்லது.
1: சொல்லிட்டாங்களா, வா கிளம்பு.
2: ஐயோ மச்சான், நான் போயிட்டா உங்களுக்கு தான் மச்சான் பிரச்சனை.
1: ஐயோ சாமி, நீ கிளம்பு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, சும்மா டப்பு டப்பு டப்புன்னு காலில் விடுவேன். நீ கிளம்பு, வா புடி பாக புடி வா.
2: மச்சான் ஒரு நிமிஷம்.
1: டேய் மறுபடி எங்கடா போல? டேய்
2: செல்லம், நான் போறேன்.
3: போறேன் சொல்லாதீங்க மாமா, போயிட்டு வரேன் சொல்லுங்க.
1: அவரு போறதுக்கு போறாரு. போறேன்னு சொல்லாதீங்க மாமா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க மாமா. அப்படியே சாவடிக்கிறமா புரியா.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் 102.8
1: காமெடி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சூப்பரான காமெடிகள், அது மட்டுமல்ல நல்ல பல சுபஹிட்டான பாடல்கள் முளைத்து கொண்டிருக்கிறது. நீங்க கேட்டுக்கிறது வசந்தத்தின் 102.6 102.8 காமெடி கலாட்டா. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்கு, கேட்டுட்டு வரலாம்.
2: நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரர் பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ண என் கட்சிக்காரர் என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ரேங்கா போட்டிருக்கான், ரேங்க் நம்பர் எல்லாம் சாரி சொல்லி வச்சிட வேண்டியதானே, அதானே என் உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு தோண வந்து துவைச்சிருக்கீங்க நீங்க.
3: மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?
4: வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங்.
5: ஏய் மூரங்,
4: இது டீசன்ட்.

0: எப்ப பார்த்தாலும் அதே வீட்டுக்கு வந்து போர் அடிக்குது.
1: ஏன்பா குமரா எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இவனை பெத்ததுக்கு ஏதோ இருக்க.
0: சலிப்ப பாரு, நேத்து ராத்திரி காத்து வரலன்னு திண்ணில் வந்து படுத்திருக்காரு. நள்ளி எறும்புதான் துணி சுத்தி கிடக்குதுன்னு நினைச்சு ஒரு நாய் கவிட்டு போயிருக்கு. அப்புறம் அதோட ஃபைட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்து கொண்டு வந்து போட்டுருக்கேன்.
2: மரியாதையா பேசு கணேஷ். அங்கிள் இவனை பாத்துக்கோங்க, நான் வரேன்.
0: ஓகே ஓகே. அந்த பிள்ளைய பாத்தியா? அது முகத்தை பார்த்தாலே முன்னுக்கு வர லட்சணம் தெரியுது. நீ இருக்கிய? நான் இருக்கேன்பா. அவங்க அம்மா நம்ம வீட்டிலேயே வாடகைக்கு இருந்து படிச்சு உழைச்சு முன்னேறி இன்னைக்கு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆனா நீ தமிழ் வாத்தியாரா இருந்த, தமிழ் வாத்தியாராவே ரிட்டையர் ஆன, இன்னைக்கு சின்ன பசங்களை திண்ணையில உட்கார வச்சு டார்ச்சர் கொடுத்துட்டு
1: இருக்க. இந்த மணிமேகலை உன் பிள்ளைய கூட்டுவோ.
3: உள்ள வாயண்டா.
0: வரேன் மம்மி. டேடி இஸ் வெரி பேடி.
1: ஏண்டா இழிப்பாடா உனக்கு? என்னடா எழுதிருக்க கொண்டா? ஏண்டா தெரியல என்ன எழுதுவ? வள்ளுவர் பொண்டாடி வாசிக்கணும்னு உனக்கு தெரியாது? தெரியாது தெரியாது.
0: எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்பா திருவள்ளுவர் 1330 குறள்ல எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இப்ப அவர் ஒய்ஃப் பேர் ரொம்ப முக்கியமா? பிறன்மனை நோக்காதே எழுதியிருக்காரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்தவங்க ஒய்ஃப் பேர் கூட தெரியாத நல்ல பையனா இருக்கிறான். அவன் ஏன் பாப்பட்டு அடிக்கிறேன்?
4: அந்த அங்கிள் சொல்றதுதான் சரி. நீங்க எனக்கு எடுக்க பாக்குறீங்க, நான் இனிமே உங்க டியூஷனுக்கே வரல.
0: அம்மா காபி தரேன்னு சொன்னியம்மா, ஃபில்டர் தானே?
3: அதான் குறைச்சு.
1: உருப்படாத கழுத. சரி அடுத்த பாடத்தை கவனிப்போம். கணவனை கொன்ற பாண்டிய மன்னனை பழி வாங்குவதற்காக மதுரையை எரித்தால் கண்ணகி. மதுரை கொழுந்து விட்டு எரிந்தது. இதுல
0: எப்ப நிறுத்துப்பா.
1: என்ன
0: கண்ணகி புருஷனை பாண்டியன் கொண்டானா? அது அவங்க மூணு பேருக்கு உண்டான மேட்டர். கண்ணகியோட ஃபேமிலி பிரச்சனை. இதுக்காக இவ வெளியே வந்து டோட்டல் மதுரை சிட்டியை எப்படி எரிக்கலாம்? சிட்டிங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்கறதுனாலதான் இவனுக்கு காலேஜுக்கு போன உடனே உள்ள ஏதாவது பிரச்சனைனா வெளியே ரோட்டுக்கு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இருக்க பஸ் மேல கல்ல விட்டு அடிக்கிறானுங்க, தீய வச்சு கொளுத்துறானுங்க. ஏன்ப்பா இப்படி வன்முறையை தூண்டி விடுற?
1: இப்படியே போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டெயின் பண்றது?

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
1: one that you want to listen.

0: கண்டிப்பா இது அப்பாவோட வேலையா தான் இருக்கும்.
1: அம்மாவை தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டாரு. அவரு ஏகப்பத்தினி வேறதே

0: நண்டு ஏன் மூலகட்ட மூதேவி, அவளை கரெக்ட் பண்ற மாதிரி நினைச்சுதானே பார்த்தேன். அது பொறுக்கலையா அவனுக்கு? முதல்ல உன்னைய நைய புடைச்சு விட்டு அதுக்கப்புறமா போய் அவளை கரெக்ட் பண்ண.
1: தெரியல
2: அப்படியே பண்ணாலும் இந்த உலகத்துல ஒண்ணு தவிர வேற யார வேணாலும் லவ் பண்ணுவேன்.
3: யார வேணாலும்,
2: யார வேணாலும்,
3: எப்படி இருந்தாலும்,
2: எப்படி இருந்தாலும்.
3: இவன மாதிரி இருந்தா லவ் பண்ணுவியா?
2: இவன மாதிரி என்ன? இவனே இப்ப இருந்து லவ் பண்றேன். ஐ லவ் திஸ் காய்.
3: ஆல அட்ட கருப்பு பரவாயில்லையா?
2: கருப்பு என் தலை முடியில இருக்கு, கண்ணுக்குள்ள கரு வெளியா இருக்கு, மொத்தத்துல கருப்பு, இது நெருப்பு.
3: கொஞ்சம் தூக்கலா இருக்கு பரவாயில்லையா?
2: அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். என்னை விட அவருக்கு எடுப்பா இருக்கு.
3: ஆளு 420 மாதிரி இருக்கான்.
2: ஆமா 420 தான். என் இதயத்தை கொள்ளை அடிச்ச 420.
0: என்னன்னு
2: தெரியுமா? பேர் என்ன?
0: என் பேர்

0: ஜாக்கி
1: அடிடி தங்க நாயக்கு புற மாதிரியா இருக்கு.
2: அத பத்தி நீ ஃபீல் பண்ற, நான் ஃபீல் பண்ணு. ஓகே, பீ கேர்ஃபுல் ப்ளீஸ் டார்லிங். ஒன்

0: இந்த கிக்குக்கே கிக்கு தெரியா? இப்ப இந்த ஜாக்கி வச்சு உனக்கு தரம் பாரு ஷாக்கு. ஜாக்கி ஜாக்கி,
1: சென்னையில கலந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி.
0: இப்படி ஒரு வாய்ப்பா? காமெடி ஜாக்கி.
1: என்னப்பா
0: என்ன இந்த மொக்கு மொக்குற? காலையில போலியா?
1: இதுக்கப்புறம்
0: பாருங்க, நீங்க முன்னாடி ஓட்ட அந்த பொண்ணு பின்ன.

0: சீட் சார்.
1: யப்பா இது ஓ வண்டியா? அப்ப உனக்கு உங்க கார் இருக்குல்ல, என்னடா அது இம்பிடுக்கான மோட்டர் பைக்க கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய வண்டியா கொடுக்குற? பெரிய தில்லாலங்கடி அவ்வளவு இருக்கு.
2: எல்லாம் உங்களுக்காக தான், உங்க காதலுக்காக தான்.
1: அப்படியா? தேங்க்யூடா, தேங்க்யூ, வெல்கம்.
3: எனக்கு பைக்கு மாட்டிச்சு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகே ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

Live music streaming in Sri Lanka. Wasn't the FM 102.5.

நிறைய காமெடி எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். அடுத்து அளிக்கின்ற பாடலோடு நானும் டாடா டேக் கே பை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் இப்பொழுது ஆனந்தி. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய்.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கோலான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்திப்பது ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க பாருங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம்
1: போனீங்க
0: அப்படியா? நான் தான் இங்க இல்லவே இல்லையே. அவரை எப்படி பேச முடியும்? விழுங்கல்ல, நான் வீட்டுக்கு போயிருந்தனால சோ நிகழ்ச்சிக்கு வரல, இன்னைக்கு
1: வந்துட்டேன்.
0: அவரும் சொல்லுங்க உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அதுதானே.
0: அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உமாச்சந்திரன்? சரி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க உமாச்சந்திரன். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடலுக்காகவும் சமூகநாதன், ராஜலட்சுமி, தனலட்சுமா, சுரேஷ்கண்ண மகேஸ்வரி, சின்னையா மகாதேவன், இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கும் அனைவருக்கும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி அக்கா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஒலிக்கும் பாடல் இது. ஸ்டார் திரைப்படத்திற்காக யாரகுமானின் இசையில்.

0: வசந்தத்தை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறம் மாலை 6:15 நிமிடம்.
1: நாட்டிற்கே செல்வம்.

0: என் புன்னகை தாளம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுவைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் அது? லோஷா. எங்கிருந்து பேசுறீங்க லோஷா? பாடல் கேட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அப்புறம் சொல்லுங்க. அது தானே, நம்ம வசந்தத்துல போற பாட்டு எப்பயுமே வேற லெவலா தான் இருக்கும். என்ன? சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க லோஷா? இருக்காங்க. சரி, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்கு வசந்த நிறைய பாடல்கள் அனைவருக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும்,
0: என்னோட பேசவும் முடியும் பாடல்களை கேட்டு மகிழவும் முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. உயிரை திரைப்படத்திற்காக இந்த பாடலும் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்தான்.

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: மனம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: அவள் வருவாளா திரைப்படத்தில் இருந்தே ஸ்ரீ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சுப்ரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.2 8 அலை வரிசையினூடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை மேற்கொள்ள முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம் இனிய மாலை. வணக்கம்
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் பேசுறீங்க? தங்க சுந்தரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிக்கிறேன், வேலையில தான்.
0: டீ குடிச்சிட்டு வேலையோடும் பாடல் அப்படியா?
1: மீண்டும் நான்
0: கடுமையான கணவர் ஜெகன் மற்றும் மகன் ஜஸ்மின் அஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சியோடு. பொத்துவில் இருந்து ஜமால் தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு மற்றும் அம்மா, மனைவி, மகன் சரோஜன், மகள் விஷால்னி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நான் பதுலையிலிருந்து கவிதா. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் என்று வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று அக்கறைப்பற்று பொப்டேலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இதமான மாலை நேர வணக்கம் சகோதரி விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லீந்துள்ள எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, ஆனந்தமான இனிமையான வணக்கம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய் மற்றும் அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன் ராஜ் மற்றும் மகள் துஷ்யந்தினி லிதுஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வட்டுக்கொடையிலிருந்து விமலை திறன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விடுமுறை கொண்டாட்டத்தோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சொல்லி அழுத்தமுள்ளையிலிருந்து சிவா சர்மா மற்றும் பவானி சுப்பிரமணியம் மையர் மற்றும் அப்சரா அவீரா ருஷி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மாலுக்கடையிலிருந்து ஸ்ரீதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. சென்னை நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது வேதம் திரைப்படத்திற்காக.

Music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். Take care, பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் வசந்தத்தின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம்.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: தூய்மையான தேசத்திற்கான பிரஜைகளின் பங்களிப்புடன் கூடிய அத்தம வேலை திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுப்பு. கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களின் பங்களாக்களின் ஊடாக வருமானத்தை ஈட்டும் புதிய முயற்சி. புலவை பரிசல் மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மீண்டும் குறைத்தது சத்தோச. சிஐடியின் பணிப்பாளர் ஷானிக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் பதவி. ஆயுதங்கள் தொடர்பான சட்ட மறுசீரமைப்பை மேற்கொள்ள தாய்லாந்து நடவடிக்கை. இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து விலகிய சாய் சுதர்ஷன்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜெசீம். அத்தம தேசிய தூய்மைப்படுத்தல் தினம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமாக குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கிராமங்கள் நகரங்கள் மாத்திரமன்றி கரையோர பகுதிகளும் திட்டத்தின் ஊடாக தூய்மைப்படுத்தப்படுகின்றது. முப்படையினர், உள்ளூராட்சி நிறுவனங்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களின் பங்களிப்புடன் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆரம்ப நிகழ்வும் இன்று இடம்பெற்ற நிலையில் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் அத்தம தேசிய தூய்மைப்படுத்தல் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மட்டக்குளி காக்கைதீவு கடற்கரை பகுதியை தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டில் பெரும் எண்ணிக்கையிலானோர் இன்று இணைந்திருந்தனர். இதன்போது பிரதி சபாநாயகன் ரிஸ்வி சாலி, பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜித் இந்திக்க, கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன சாணக்கக்குமார ஆகியோரும் இதன்போது இணைந்திருந்தனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக உள்ள பகுதி போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் பங்கேற்போடு தூய்மைப்படுத்தப்பட்டது. மக்களின் பங்கேற்புடன் தூய்மையான தேசத்திற்கான தேசிய பிரஜைகளின் பங்களிப்பினும் அத்தம வேலை திட்டம் நாரகன்பெட்டிய பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது பிரதியமைச்சர் சுனில் வட்டகல, கொழும்பு மாநகர சபை மேயர் விராய் கெலி பல்தசார் ஆகியோரும் பங்கேற்றனர். கொழும்பிலுள்ள அரசாங்கத்திற்குரிய தெரிவு செய்யப்பட்ட அரசு பங்களாக்களை பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்துவதற்கு தனியார் முதலீட்டாளர்களிடம் இருந்து யோசனைகள் பெறப்பட்டுள்ளன. 30 வருட குத்தகைக்கான யோசனையும் இதன்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலுள்ள அரசாங்கத்திற்குரிய பெறுமதி கொண்ட பங்களாக்கள் சொத்துக்களுக்கு பெறுமதி அதிகரிக்கும் நோக்கில் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பங்களாக்களை புனரமைத்தல், புதிய கோணத்தில் பயன்படுத்துதல், அபிவிருத்தி செய்தல், அவற்றை பராமரித்தல் மற்றும் நிர்வகிப்பதற்காக பொருத்தமான முதலீட்டாளர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. குறித்த சொத்துக்களை சுற்றுலா தொழில்துறை தொடர்பான சில்லறை வர்த்தகம், புட்டிக் அறைகள், கஃபே மற்றும் உணவகங்கள் நடத்தும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த முடியும். பங்களாக்கள் மற்றும் அவற்றின் காணி உரிமை அரசாங்கத்திடமே காணப்படும். முதலீட்டாளர்களுக்கு 30 வருடங்களுக்கு பொது சொத்தை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். முதலீட்டாளர் தேவையான சகல சட்ட அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலீட்டாளர்கள் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு 0111248460 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும். ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை நாளைய தினம் நடைபெறவுள்ளது. அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், உரிய நேர காலத்துடன் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறே பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இம்முறை புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றுவதற்காக 294,089 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களின் தமிழ் மொழி மூலம் 73,723 பேர் தோற்றவுள்ளதாகவும், 220,366 பேர் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பரீட்சைகளுக்கு முன்னரான சகல மேலதிக வகுப்புகளும் கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பரீட்சை முடிவடையும் வரை இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்களில் புலமை பரிசில் பரீட்சைக்குரிய பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளராயகம் இந்திகா குமாரி லியனகி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சைகளுக்கான 2532 பரீட்சை மத்திய நிலையங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. லங்கா சத்தோச நிறுவனம் இன்றைய தினம் முதல் அமலுக்கு வரும் வகையில் 10 அத்தியாவசியப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக லங்கா சத்தோச நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் விலை குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1 கிலோகிராம் வெள்ளைப்பூண்டின் விலை 50 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 649 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயம் 1 கிலோகிராமின் விலை 35 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 224 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 239 ரூபாவாகவும் நிலக்கடலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 869 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளை பச்சரிசி ரூபாவினால் விலை குறைக்க செய்யப்பட்டு புதிய விலை 187 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயறு 1 கிலோகிராமின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 844 ரூபாவாகவும் சிவப்பு பச்சரிசி 1 கிலோகிராமின் விலை 4 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 169 ரூபாவாகவும் உள்நாட்டு வெள்ளை நாட்டரிசியின் விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 197 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் கடலை 1 கிலோகிராம் 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 327 ரூபாவாகவும் உளுந்து 1 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 864 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக சத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவுக்கு பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஷானி அபேசேகரவை பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்த்துவதற்கான நிர்வாக மேன்முறையீட்டு மன்ற உத்தரவுக்கு அமைவாகவே குறித்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு குறித்த உத்தரவு அறிவிக்கப்பட்டதோடு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து சானி அபேஷேகர பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்த்துவதற்கான பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நாள் முதல் இதுவரை இழந்த சகல நிலுவைச் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை செலுத்துமாறு பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஷானி அபேசேகர கைது செய்யப்பட்டார். சுமார் 11 மாதங்கள் விளக்கமறியலில் அவர் இருந்தார். பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2024ஆம் ஆண்டு மீண்டும் அவர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். கடந்த 23ஆம் தேதி வத்தளை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின்போது நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தளை கதிரான பள்ளியவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வொன்றில் பங்கேற்ற நபர் ஒருவர் மீது மோட்டார் போக்குவரத்து வாகனத்தில் வருகை தந்த தரப்பினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சம்பவத்தோடு தொடர்பட்ட 3 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் ஜிந்துப்பட்டி, மாத்தளை மற்றும் கடுவல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களில் ஒருவர் வாகனத்தை செலுத்தியவர் எனவும் துப்பாக்கிதாரியாக மற்றொரு சந்தேகநபர் அவர் மறைந்திருப்பதற்கு உதவி ஒத்தாசைகளை வழங்கிய மற்றொரு நபருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், மேல்மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் ஆகியோர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். கற்பட்டியிலிருந்து கொழும்பு வரையும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்ட ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை படகு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கற்பட்டியிலிருந்து கொழும்பு வரை மற்றும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்ட ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கக்கூடும். அதனால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை, காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக கற்பட்டி வரையும், கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரித்து காணப்படும். குறித்த கடற்பகுதிகளும் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். அதனால் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் காலநிலை முன்னறிவிப்புகள் தொடர்பில் மிகவும் அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை தீவிரம் அடைந்துள்ளது. அதனால் வடமத்திய, வடமேல், சபரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஒரு சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: தாய்லாந்தில் ஆயுதங்கள் தொடர்பான சட்டத்தை மறுசீரமைக்க அந்நாட்டு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. பாடசாலை மாணவன் ஒருவன் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அது தொடர்பான சட்ட திட்டங்களை மறுசீரமைப்பது குறித்து தாய்லாந்து பிரதமர் அவதானம் செலுத்தியுள்ளார். பொது இடங்களுக்கு துப்பாக்கிகளை எடுத்துச் செல்வதற்கு இதன்போது தடை விதிக்கப்பட்டு அரச பாதுகாப்பு பிரிவினர் மாத்திரம் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் சட்டம் மறுசீரமைக்கப்படவுள்ளதாக தாய்லாந்து பிரதமர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஈரானுடன் நிலவும் யுத்தத்திலிருந்து விலகுவதற்கான வழிவகைகளை கண்டறிய வேண்டுமென அமெரிக்க ராணுவத்தின் உயர் அதிகாரியான ஒன்றிணைந்த இராணுவத்தின் பிரதானி ஜெனரல் டேன் கேன் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் முழுவதும் ஈரானுடனான யுத்தத்தை அதிகரிப்பதற்கான எல்லைகள் மற்றும் அது தொடர்பான விளைவுகள் குறித்து சிரேஷ்ட அதிகாரிகளுடன் ஜெனரல் டேன் கேன் கலந்துரையாடியுள்ளதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. வான்வழி தாக்குதல்களை மாத்திரம் கொண்டு அமெரிக்காவின் நோக்கங்களை முழுமையாக அடைய முடியாதெனவும் யுத்தத்தை மேலும் நீடிக்க முயற்சிப்பது பதில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இந்திய அணியின் துடுப்பாட்ட வீரர் சாய் சுதர்சன் காயம் காரணமாக விலகியுள்ளார். இரு அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 15ஆம் தேதி காலி சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே சாய் சுதர்சன் விலகியுள்ளார். இந்நிலையில் 3ஆம் இலக்க வீரராக யாரை களம் இறக்குவது என்பது குறித்து இந்திய அணியின் தேர்வாளர்கள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்திய அணியின் முன்னணி பந்துவீச்சாளர் ஜஸ்பிரித் புர்மா காயம் காரணமாக விலகியுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஆகிப் நஃபி இணைக்கப்பட்டுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: தூய்மையான தேசத்திற்கான பிரஜைகளின் பங்களிப்புடன் கூடிய அத்தம வேலை திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுப்பு. கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களின் பங்களாக்களின் ஊடாக வருமானத்தை ஈட்டும் புதிய முயற்சி. புலமை பரிசல் மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மீண்டும் குறைத்தது சத்தோச. சிஐடியின் பணிப்பாளர் ஷானிக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் பதவி. ஆயுதங்கள் தொடர்பான சட்ட மறுசீரமைப்பை மேற்கொள்ள தாய்லாந்து நடவடிக்கை. இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து விலகிய சாய் சுதர்சன். இத்துடன் வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert. நிமிர்ந்த நடை.

0: வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3072 அதக்கோட்டிபத்து லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 11, 50, 60, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 11, 50, 60, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 77,380 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,38,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 4,958 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 20, 32, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 2, 20, 32, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 1,56,78,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 43,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3,246 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 22, 47, 52, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 22, 47, 52, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் விசேட இலக்கங்களாக 7, 3, 9, 1, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 3, 9, 1, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 58,78,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,53,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,407 சனிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 22, 31, 46, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 22, 31, 46, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலுப்பின் விசேட இலக்கங்களாக 1, 7, 9, 3, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 7, 9, 3, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,51,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,28,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,422 கப்ருகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்களாக 42, 45, 60, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்களாக 42, 45, 60, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,54,43,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,38,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 980 சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 8, 8, 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 8, 8, 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,05,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,61,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 454 ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 3, 1, 5, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,83,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,076 சசிரலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 15, 32, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 15, 32, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 35,26,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். எனவே தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா போஸ்டுக்கும் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைப்படுத்திக் கொண்டு, இப்போது நேரம் பாத்தீங்கன்னா 7:00 கடந்து 30 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நம்மளோட பேசுறதுக்காகவும் அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம். வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க
1: விஸ்வநாதன்?
0: ரொம்ப நன்றி விஸ்வநாதன். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன், வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: அனைவரும் நல்லா இருக்காங்க மேடம். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை மேடம். நம்பர் இருக்க சொன்னமே நீங்க இருக்கிறதுல
0: எனக்கு நிகழ்ச்சி கிடைக்காது. சரி, ரொம்ப நன்றி விஸ்வநாதன். சரியா?
1: நன்றி மேடம்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் நீங்க கேக்குறதா இருக்கீங்க?
1: மற்றும்
0: மதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் சிராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹெட்டன் போடிஸ் NCயிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அம்மா மின்னல் கொடி மற்றும் அண்ணா பரமேஸ்வரன், அண்ணி விஜயகுமாரி, மகள்கள் வந்து பவிதா மற்றும் விதுஷா, மகன் சரவணா மற்றும் மருமகன் டிக்ஷான் ஆகியோர் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் ஒரு நல்ல தல சாங் ஒன்னு தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரவு நேர வணக்கம் சகோதரி விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அனைத்து பாடல்களும் இனிமையாக உள்ளது என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி, அன்பான இரவு நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு என்று பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நம்பிக்கை கிராம மேரல் சந்திரா இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். மீட்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான ஆனந்தி சகோதரிக்கு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வளமை போல என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பொத்துவில் 16 AK வீதியில் இருந்து நாசர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வணக்கம், கந்தப்பனையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம், விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பூவாரி மற்றும் சலீம் ஒக்கோன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நீர்கள் லங்கா ஆஃப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

உலகின் நட்சத்திரம் நம்பிக்கையின் நேரம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களே?
1: சரி, இந்தா தாத்தா போன். இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-456-621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி

மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலையும் ஒரு இனம் புரியாத ஒரு குறையும் என்ன போட்டு வாட்டுது. என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கும் போது எல்லாரும் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, என் கூட ரொம்ப நெருக்கமா பழகினாங்க, அவங்க என் கூட சேர்ந்து சிரிச்சாங்க. ஏன்னா நான் அப்ப நினைச்சேன் என் மேல உள்ள அன்புலையும் அக்கறையிலையும் அவங்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எவ்வளவு தூரம் வேணாலும் வருவாங்கன்னு நினைச்சேன். உலகத்துல அவங்க இருக்கும் வரைக்கும் நான் தனியாள் இல்லைன்னு நினைச்சேன். அந்த நினைப்பு எல்லாம் பொய்யாக்கிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தேவை இருக்கும் போது என் பக்கத்துல யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளும் விடியும் போது மிகப்பெரிய தனிமைன்னு உணர்றேன். இந்த தனிமை என்னை வாட்டுது. எனக்கு பெயரும் புகழும் இருக்கும் போது என்னை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஏக்கத்தோட காத்திருக்கிறேன், ஆனா என்னை பார்க்க யாருமே இல்லை.

0: கழிச்சு என் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. என்னை பார்க்க யாரும் வர மாட்டாங்களே, யாரா இருக்கும் பாப்பா? ரகு, ரகு நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ராஜேஷ், ராஜேஷ், ராஜேஷ், வா ராஜேஷ். என்ன என்ன ரகு, ஏன் அழுற, என்னாச்சு?
1: ராஜேஷ், நீ யாவது என்ன பார்க்க வந்திய? பல மாதங்களா தனிமைப்பட்டு போயிருக்கிற ராஜேஷ். என்ன, என் மனைவி பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க, என் நண்பர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் இப்போ ஒரு தனியாளா போராடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரம் தான் நீ வந்திருக்க. எனக்கு உன்னை பார்த்தது சந்தோஷமா இருக்கு ராஜேஷ்.
0: ரகு, கொஞ்சம் அழாத. என்ன நடந்துச்சு? நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நீ ரொம்ப நல்ல நிலையில இருந்த. நிறைய நண்பர்கள், உறவினர்கள், மனைவி பிள்ளைகள்னு ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த. எதனால் உனக்கு இப்படி ஆச்சு?
1: கண்ணுமிக்கிற நேரத்தில் இப்படி ஆகி போச்சு. பணம் தான் எல்லான்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நான் நினைக்காத ஒரு நொடியில, எதிர்பாராத விதமா என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. பணம் போனதும் அந்த பணத்துக்காக என்னோட பழகின எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போதான் புரிஞ்சது, என் கூட இருந்தவங்க யாருமே என் மேல உள்ள அன்பினால என் கூட இருக்கலன்னு.
0: சரி, நீ முத அழுறத நிப்பாட்டு. அதான் நான் வந்துட்டேன்ல. வாழ்க்கையில பணம் தான் இல்லான்னு நீ வாழ்ந்த காலம் போச்சு. அதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ முடியும்.
1: ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்களை மறந்து என்னோட வழியில நான் வாழ்ந்துட்டேன். இப்பதான் எல்லாமே தப்புன்னு புரியுது. இயேசுவே, இயேசுவே, எனக்கு சரியான வழியை காட்டு.

நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் எஸ்எம்எஸ் இலக்கம் 0722456621 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். ஜெப விண்ணப்பத்திற்கான நேரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜெப தேவைகள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கான ஜெப தேவையை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரல் பதிவினூடாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய சரி யார் என்பதை அன்னகத்தை கொண்ட அதிகார ஆவியின் கனிகள் எத்தனை கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ஏசாயா புத்தகத்தில் மொத்தமாக எத்தனை அதிகாரங்கள் உள்ளன என்பதே. அதற்கான சரியான பதில் 66 அதிகாரங்கள். இதற்கான சரியான பதிலை அனுப்பி வைத்த நேர்கள் ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் வடக்கு, எலிசபெத் ராஜா பசரை, சுகந்தினி யானு, சரண்யா சீதாலட்சுமி ஆகியோர் வவுனியா, பி ஆர் ரோஹான் எட்லின் நாவலப்பிட்டிய, எம் பி மூர்த்தி கினிகத்தேனை, சசி சுபா, மெர்சி ஜோஷுவா, ஜெருஷா, ரக்ஷான், ரக்ஷானி ஆகியோர் தமோதர எல்ல, ரிமேஷா அபி வட்டகொடை, கிறிஸ்டினா ஊரணி, சந்தனராஜ் அக்ரவோயா ஹெட்டன், தி தினேஷ்கன், அசில் எரிக், ரோஹத்ராஜ், தமிழினி ஆகியோர் நயன்ஷா டிவிசன் மஸ்கலியாவிலிருந்து சரியான பதில், சேவியர் ஜஸ்மின் தரவளை மேல் பிரிவு டிகோயா, பி ரேயன்சன் ஆரேன் கனி, கத்ரீனா மோகாத்தோட்டம் மஸ்கலியா, அபி திவ்யா, சிமியோன், இந்திரா, துரைராஜா, ரிஷான் ஆகியோர் கடவுளை, விஜயகுமார் முகமாலே, ஷான் ஒஸ்மின், ஹேகித்த பத்தலிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, மோசேக்கு பின்பு இஸ்ரவேலரை வழிநடத்தியவர் யார்? மோசேக்கு பின்பு இஸ்ரவேலரை வழிநடத்தியவர் யார் என்பதை உங்களுக்கான இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதியில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நல்லது நேர்களே, இத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 நமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். லங்கா ஹோப் மீடியா லங்கா ஹோப் மீடியா மீண்டும் நாளை இரவு 7:45 நமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: ஜேஜே உனக்கு ஜேஜே அப்படின்னு சொல்லி ஜேஜே திரைப்படத்தில இருந்து ஹரிஹரன் பாடிய ஒரு சுப்ரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் சுவைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பாத்தீங்கன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, அன்பான இரவு நேர வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சின்னையா மகாதேவன். எப்படி இருக்கீங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுடைய அழைப்பில் வந்து ஏதோ சிக்கல் விட்டு விட்டு கேக்குதே. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? விலங்கல்ல சாப்பிட்டு பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மற்றும்
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கேன், எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. தொடர்ந்து வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. வசீகரா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய ஒரு அழகான பாடல்.

0: best live music streaming in Sri Lanka. Wasandham FM 102.6, 102.8.
1: வேல் திரைப்படத்திலிருந்து ஒரு சுவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 மீட்டு அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமிலோ. வணக்கம்.
2: வணக்கம் ஆனந்தி,
1: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: சண்முகராஜா.
1: சண்முகராஜா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். உங்களுக்கு லைன் கிடைக்காது
1: விலங்கல்ல,
2: லைன் கிடைக்காது அடிக்கடி.
1: ஆஹா,
2: இருந்தா போல லைன் கிடைக்கும் பேசுறது.
1: அடடா, அப்படியா?
2: இருந்தா போல நீங்க என்ன பேர்லாம் மறந்துருவீங்க.
1: அதுனா உண்மைதான், வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்ததும் எல்லாமே மறந்துறது. அப்படியே ஒரே லைன் பிஸியா இருக்கு.
2: என்ன,
1: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க தானே?
2: நல்லா இருக்கும்.
1: வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா?
2: ஆஹா,
1: மதுவான்
2: சிகா,
1: நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கா, இன்னும் என்னுடைய பேரை நீங்க வாசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். மாக்களை தோட்டத்தை சேர்ந்த சிவா தர்சிகா தம்பதிகளின் மகளான மற்றும் லித்திகாசினி இன்றைய தினம் வந்து தனது பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாம். அவரை வந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க தாத்தா மற்றும் அம்மம்மா, பெரியப்பாமார்கள் பெரியம்மார்கள் மற்றும் சகோதரிகள் ஆகியோர் மற்றும் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்த்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் அவரும் அன்புடன் வாழ்த்துறதா சொல்லியிருக்காரு. வசந்தமேப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். திகலையில் இருந்து டெல்சான் மற்றும் அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிஷான் மற்றும் சர்மிளா நிரோஷன், ரமணி, குமார், ராஜா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு மனோஜுக்காகவும் நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. பொத்துவிலிருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து சத்தமா விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹட்டாம்பேட்டியிலிருந்து புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, பிரியா, சஞ்சய் மற்றும் சந்தோஷ், தனுசியா இவர்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. பூனாகலையிலிருந்து ஜெய் சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்த், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சரியான மலை விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி. ராம்புடையிலிருந்து ஜெயகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தியக்கா, அன்பான வணக்கம், நிகழ்ச்சி சூப்பர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி. எந்தன தோட்டத்தில் இருந்து மீனவிட்டையில் இருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி, மகன் சதீபன் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் ஆனந்தி சிஸ்டர், நானும் விடுமுறை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வேர்வளை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது குட்டி திரைப்படத்திற்காக.

0: ஆதி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் பாடல் ஒளித்தோகிறது. நேரம் 8:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: மேங்கோ இல்ல சர்வம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமே. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: வணக்கம் வணக்கம். தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப
1: பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கே.
1: ரொம்ப நேரம் பரவாயில்ல பரவாயில்ல.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. உங்களோட வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நம்மட வசந்தம் குடும்பம் எப்படி இருக்கிறாங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க.
0: அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பதுள்ள ஸ்பிரிங்வலி நாவலவத்தையிலிருந்து சதீஷ்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா மற்றும் அக்கா கவிதா, பாட்டி சரஸ்வதி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. நமுனகலை கொட்டுகத்தனியிலிருந்து நிக்கலஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி. மூதுர்பட்டத்திலிருந்து வடிவேல். வசந்தம் வானொலியின் அபிமான நீர் என்னையும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, கொழும்பு 14 நந்தினி நிகழ்ச்சி அருமை என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி. என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஆனந்தி அக்கா இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினா லிலிதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 என்னோட தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இறுதியாக நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யான்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்
2: அம்மா. வணக்கங்கம்மா. ராசியாக அம்மா, நல்லா சொல்லுங்களா?
1: அன்பான இரவு நேர வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க ஐயா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
2: அம்மா சாப்பிட்டேங்கம்மா, சாப்பிட்டு வந்துதான் பாட்டு கேட்டுக்கிட்டு.
1: சாப்பிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
2: ஆமாங்கம்மா, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: நல்ல சுகமா இருக்காங்கம்மா எல்லாரும்.
1: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: நன்றி.
1: அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தயாகரன் மற்றும் கவஸ்கரன், யதீஸ்வரி, லவித்ரன், டிலோக்ஷன், நண்பர்கள் உசாந்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீர்கொழும்பிலிருந்து நிசாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு, நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ஜே நந்தகுமார், மற்றும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே. குட் நைட், பாய்.

0: அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். நேரம் 9:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். மலைக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 012-775-0001 அல்லது 012-775-1111. சரி, இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: கோபு பேசுறீங்க சார்.
0: கோபு, எப்படி இருக்கிறீங்க கோபு?
1: பழைய
0: பாடல் பிடிக்குமா உங்களுக்கு?
1: நிறைய
0: இருக்காங்க. பாட்டு கேட்க
1: சார், எங்க தோடுக்கள வசிக்கும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் மற்றும் எல்லா சொந்தங்களுக்காகவும் நல்ல பாடல்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார்.

ஆகே.

0: சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போல இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:13. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-111. சரி, இந்த நேரத்தில் பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? நலமா இருக்க வடிவேல், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன், என்றுமே நலம். நீங்கள் வந்தாலும் நலம், உங்கள் நிகழ்ச்சி கேட்டாலும் நலம். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
0: ரொம்ப நன்றி. வடிவேல் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்களா?
1: ஆமிரவு சாப்பாடு, இன்னும் சற்று நேரத்தில்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க வடிவேல் பாட்டு கேட்க?
1: என்றும் இந்த நிகழ்ச்சியை கலகலப்பா தயாரித்தால் கொண்டு உங்களோடு இப்போது எமது வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் திருமலை பாலை விட்டு விஜி பண்டத்தரிப்பு தேவமலர் பருத்தித்துறை அருள்மொழியோடு கலத்துறை எரியுள்ள ராஜலட்சுமி இணைத்துக் கொண்டு ஒரு பாடலை தாருங்கள். வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி. சரி, இன்னொரு நேர் இருக்கிற வரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
2: திருப்பதி மயில் வாகனம் சார்.
0: மயில் வாகனம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நீங்க இருக்க போகிற நலத்துக்கு என்ன குறை?
2: ஒரே மனசேருங்கிட்டு.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன் சார். சாப்பிட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு?
0: இல்லங்க, இன்னும் நீங்க சாப்பாடு தருவீங்கன்னு நினைச்சு நம்பி வந்தேன். இல்ல, சரி பரவாயில்ல. நீங்க
2: வசந்தம் 9 மணில இருந்து களை காட்டும்.
0: ஏனது
2: சார் வந்துட்டாருல?
0: அதுதான் என்னமா, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: எனது அன்பு குடும்பத்துக்காக சார், எனக்கு ஒரு பாட்டு தாங்கள். என்ன
0: என்ன பாட்டு
2: தருவீங்களா?
0: கேளுங்க, முடிஞ்சா தர. என்ன பாட்டு?
2: உன்னை சொல்லி குற்றவங்களே, என்ன சொல்லி குற்றவங்களே.
0: என்னங்க அது, காலையில காட்டி சூக பாட்டு?
2: போட மாட்டீங்களா?
0: போடும், பிறகுதான் போடும். சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: எனது அன்பு குடும்பத்துக்காக வசந்தம் கேட்கும் அனைவருக்காக கேட்போங்க சார்.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

அவரால் தான்.

மேலே

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

ஆனாலும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே. அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. பணம் இல்லாதவ கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே. அடநாணம்

தாத்துக்கும் தாடு.

என்ன வெக்கம் என்ன காது கேட்பதிலே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். இந்த நேரத்தில் மக்களை தோட்டத்தை சேர்ந்த சிவா தர்சிகா தம்பதிகளின் மகளான லித்திகாசினி இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர் தாத்தா அம்மம்மா பெரியம்மாமார்கள் சகோதரிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்த்துகிறதாக சொல்லியிருக்காரு. அவருக்கு வசந்தத்தின் சார்பில் நானும் இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுவேளையில் மருதமுனையிலிருந்து ராஃபி வந்திருக்கார், இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. கந்தராயந்து ஜே சார் வந்திருக்கா, என் அன்பான இரவு வணக்கம், உங்கள் நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் கந்தராயிலிருந்து சுதாகரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்கா, இனிய இரவு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லிய. கொழும்பு ரெண்டிலிருந்து பன்கடை உரிமையாளர் எங்களுடைய புகாரி வந்திருக்கார், உக்குனுக்காகவும் மகன் சலிமுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் தயபரன் வந்திருக்கா, இனிய இரவு நேரம் வணக்கம்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனியும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? பாருக். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கு. நல்லா இருக்கீங்க பாருக். நீங்க என்ன குற பாருக்? பாருக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா? பாருக்
1: அருமையான பாடல், அருமையான நிகழ்ச்சி.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாருக்?
1: மனைவி சித்திரி அனுபா, மும்தாஜ் பேகம், கம்சூர் மாரிபா, சாக்கிரா, துல்பா, நுஃப்ரா, சுசிபான், இப்லால், ரம்ஜீன், இர்ஷாத், உமர், இக்பால்,
0: அனைவருக்காகவும்
1: உங்களுக்காகவும்
0: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:42. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கிறீங்க விஸ்வநாதன்? உங்களுடைய அழைப்பு எந்த நேரமும் குழப்பமா இருக்கும் விஸ்வநாதன். சரி, உங்களுக்கு விளங்குது எனக்கு விளங்குது இல்லை, நீங்க பேசுறது இந்த ஒரு சிக்கல உங்களுக்கு விளங்குது எனக்கு விளங்கு இல்லையே, கிளியர் இல்லாம இருக்கு. எனக்கு விளங்குது இல்ல சார். சரிங்க, சரி, யாரெல்லாம் இருக்காங்க? அழைப்பிலும் ஏதோ சிக்கல், நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7750-01 க்கு அல்லது 0112-7750-1111 க்கு.

Tutututu.

0: வறுமையை நினைத்து பயப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5 0 0 1 அல்லது 0 1 2 7 5 1 1 1. சரி, இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: அப்துல் கரீம்.
0: அப்துல் கரீம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோழ.
0: பாட்டு கேக்க
1: மனைவி பிள்ளைகள் இருக்கும் வசனம் கேட்க அனைவருக்காகவும்
0: சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: சரோஜினி.
0: சரோஜினி எப்படி?

0: என்ன
1: காரணம் சந்தோஷத்துக்கு? சரி, இப்ப கிடைச்சது சந்தோஷப்படுங்க. யாரெல்லாம் இருக்காங்க சரோஜினி?
0: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
1: சரிங்க, நன்றிமா.
0: நன்றி, வணக்கம் சார்.

0: நீங்கள் கேட்கின்ற 102.6 102.8% நேரம் இரவு 10:05. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0122-7500-1 அல்லது 0112-7500-1111 சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வடமராட்சியின் கருணவாய் வடக்கு நாச்சிமார் கோயிலடியில இருந்து சீனத்துறை இலங்கைநாதன்.
0: இலங்கைநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன், உங்கள் நலமும் தெரிகின்றது.
0: நன்றி. யாரெல்லாம் அப்புறம் என்ன பண்றீங்க? பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: 9 மணியிலிருந்து 10 மணி மட்டும் பட்டய கிளப்பின பாடல்கள், அற்புதமான பாடல்கள். நந்தா, எங்கள் நந்தா வந்தால் சொல்லவா வேணும்.
0: ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடலை கேட்பதற்கு? வசந்த மேகமே கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்கள் தெருவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? உமா சந்திரன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் உமா சந்திரன். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
2: நன்றி.
0: யாரிடம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: அடுத்த
0: என்னமா
2: அடுத்த
0: சரிங்க. நன்றி.
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கென்று பார்க்கலாம். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்க, வசந்தம் வானொலியின் அபிமான நேர் என்று சொல்லியிருக்காங்க. அதுபோல் சித்திக்காரியப்பர் வந்திருக்கார், நானும் இணைந்துள்ளேன், செய்து தர்மம் தலை காக்கும் என்றால் செய்யும் கர்மங்கள் அது நிச்சயமாக காக்கத்தான் செய்யும். என்ன நன்றி அண்ணா. ராஜு வந்து அன்பான இரவு வணக்கம், அன்பான ஆரம்பமே அமர்க்களமாக ஆரம்பித்தீர்கள், வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு தான் நான் இரத்தோட்டே கம்மக்கடு ஆறுமுகம் ராஜ் என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிக்கா. மூமெண்ட் ராஃபி வந்திருக்க மருதமுனையில் இருந்து. அதுபோல் கண்ணா வந்திருக்க, அன்பான இரவு நிற வணக்கம் நந்தாண்ணா, நலமாக இருக்கிறீங்களா, வாழ்த்துக்கள், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. மதுரையிலிருந்து இனிய இரவு வணக்கம், அன்பான வாழ்த்துக்கள், பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க குடும்ப 14 நந்தா சார் வணக்கம், சூப்பர் பாடல்கள் அப்படின்னு சொல்லி. கந்தையிலிருந்து சுந்தரசன் எப்படி இருக்கிறீங்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌரி வந்திருக்காங்க, அருமையான பாடல்கள் கேட்கும் பொழுது இனிமையாக இருக்குது, பழைய நிலவுகளுக்கு சென்றுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மநாதன் ஹாயண்ணா, இனிமையான இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன், நினைத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகரன் சகீலா வந்திருக்காங்க, இனிய இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்களும் சகீலா சந்திரசேகரன் சொல்லியிருக்காங்க. முத்தூரிலிருந்து காளிமுத்து வந்திருக்காங்க, ஹாயண்ணா வணக்கம், இரவு நேர வணக்கம், எங்களையும் சேர்த்துக்கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? சுலைமான். எப்படி இருக்கிறீங்க?
1: லட்சுகுமார்
0: இருக்கேன். சுலைமான், பசியாலை எல்லாம் என்ன சொல்லுது? சரி, யார் எல்லாம் இருக்காங்க சுலைமான் பாட்டு கேட்க?
1: ஒரு பாட்டு
0: நன்றி.

தமிழின் சுவாசம் வசந்தம் FM. இதே உன்னை தமிழ் என்பதா 102.6 102.6

0: நேரம் 10:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களுக்கு பேசுவது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் தம்பி. யார் இது?
1: நான் கண்ணியா, மகரப்பு நகர், நசூர்.
0: நசூர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நிலமா இருக்கு. நீங்க எப்படி நிலமா இருக்கீங்களா?
0: நிலமா இருக்கேன் நசூர். ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க, என்ன காரணம்?
1: அதுதான பழைய பாடல்கள் கேட்கும் போது அப்படித்தான் ஒரு உஷார் ஒண்ணு வரும்.
0: ஓ, பழைய பாடல் கேட்டாங்க என்ன?
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? அவருடைய அழுக்கு ஏதோ ஒரு சிக்கல். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு நேரம் 10:36. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். அவருடைய அழைப்பில் ஏது சிக்கலின் ஒரு நேர். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: கிருஷாந்தி.
0: கிருஷாந்தி எங்க இருந்து? எங்க?
2: வணக்கம்.
0: சைக்கிள் கடை கபூர். எப்படி இருக்கிறீங்க கபூர்?
2: நல்ல சோமாரி.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கபூர்? சரி, யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
2: பாட்டு கேக்குறீங்க.
0: சரி, நன்றி.
2: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 நேரம் இரவு 10:46 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். நம்ம ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சௌமா இருக்கும் சார்.
0: அப்புறம் என்ன?
1: எனக்கு பழைய பாட்டுனா சரி புரியும். எங்களோட காலத்து பாட்டு சார்.
0: உங்களோட காலத்து பாட்டு என்ன?
1: என்ன
0: பாட்டு சார்?
1: ஆனந்தி படத்துல கண்ணிலே அணிந்திருந்தால் கல்வியிலே தெய்வம் பாட்டு.
0: இந்த பாடத்துல முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி சார்.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: தங்கராசா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் தங்கராசா. என்ன பண்றீங்க?
2: நான் இப்ப வசந்தம் கேட்டுக்கிறேன். நல்ல பாடல் எல்லாம் போயிட்டு இருக்கிறது.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: வசந்தம் கேட்டு உறவுகளுக்காகவும் எனக்காகவும் உங்களுக்கு எனக்கு ஒரு பாடல் இருந்ததாங்களே.
0: என்ன பாடல்?
2: நெஞ்சிரோல் ஆலயம் படத்துல இருந்து தெய்வத்தின் மார்கழி.

0: நேரம் 10:54 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுகிரத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன் அண்ணா. நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க சாந்தா?
1: வசந்த நேர் இருக்கா அண்ணா உங்களுக்கு? நன்றி அண்ணா.
0: நன்றி. சரி, இன்னொரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். இன்னும் நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. அம்பான் தோட்டையிலு மறுசு நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள் போட்டுக் கொண்டிருக்க, நல்ல பேசிக் கொண்டிருக்க, உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க மறுசு?
2: உங்களோட பாடலை நல்லா கேட்டுக்கொண்டு நிக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மறுசு?
2: பாடலை கேட்பதற்கு அம்பான் தோட்டை, ஜெயலலிதா, அரபா நகர், பரிதா, கொழும்பு பயனாளி, மும்தாஸ் மேகம், ராஜலட்சுமி அம்மா, அனுராதபுரம் ஃபாரூக், ஆட்டோ விஸ்வநாதன், நோபல் தாசி மாவட்ட நிசான் அண்ணா, சோமசிரி அண்ணா, ராஜலட்சுமி அம்மா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: சரி, நீங்கள் மதிப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி ரகம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1.

வழியில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டது. இரண்டும் சந்தித்த

மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: எழுது மணி தேர்தலுக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். நேரம் 11:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நிறைவு நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களுக்கு பேசுவதற்கேன் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: கணேசபிள்ளை
0: பேசுறீங்க. இருக்காங்க இந்த பாட்டு கேட்க,
1: குடும்ப உறவினர்களுக்காகவும் வசந்த சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்பண்ணா.
0: சரிங்க, நன்றி. சரி, இன்னும் முன்னே இருக்கார் அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: சித்தலத்திலிருந்து ஜெனுசீலா.
0: யாரு?
2: சித்தலத்திலிருந்து ஜெனுசீலா.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகம்.
0: என்ன சுகமா இருக்கீங்க? தூக்கமா?
2: இல்ல இல்ல, பாட்டு கேட்டு கேட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: மாவனெல்லை,
0: ரலீசா, பெரோசியா, ரிசோனா, பெரிதோஸ் ஆகியோருக்கா. சரி, நன்றி.
2: நன்றி.

0: வசந்தம் எஃப்எம்.
1: அங்க போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காற்றுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா, உன் காற்றுல மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்னாவது. மல்லியப்பு மேனியரா, நான் நிர்வாகம் வேண்டாம். சக்க போடு போடு ராஜா, உன் காற்றுல மழை பெய்யுது.

கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே

0: நேரம் 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கன்னு பார்க்கலாம். எங்கள் அன்பான இனிய இரவு நேர வணக்கம். கிரணி சுலைமான் வந்திருக்காள். கட்டுவானில் இருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சொல்ல தம்பிக்காகவும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரபத்து பப் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து காதர் வந்திருக்காள். நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி மலர் வந்திருக்க, வணக்கம் பிள்ளைகள், தரவி சாரு மிதுன் இவர்களுக்காக ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் வணக்கம், தெமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன் வந்திருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து இரவு நேரம் வணக்கம் சகோதரா, நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுபோல் ராஜேந்திரன் ஏகாம்பரம் வந்திருக்காங்க, பாசத்தமிழ் வணக்கத்தோடு பதுலையிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுபோல் சந்திரசேகரன் சசிகலா வந்திருக்காங்க, மாயாண்டி வந்திருக்காங்க, வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க, பாடல்கள்லாம் அருமை. கழுதாவளியிலிருந்து சுந்தரம் வந்திருக்காங்க, ஆனந்தி வந்திருக்காங்க, அருமையான இரவு நேரம் வணக்கம், அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ரேம்சான் வந்திருக்காங்க, நானும் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னை இணைத்துக்கொண்டு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளிமுத்து வந்து ஹாய் அண்ணா, இரவு நேரம் வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பத்துக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? நீர்கொழம்பு ராணி. எப்படி இருக்கீங்க ராணி? சரி, எப்படி இருக்கிறீங்க? சரி, என்ன நல்லா இருக்கு, என்ன பண்றீங்க? பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, யாரெல்லாம்
1: நல்ல பாட்டெல்லாம் போடுறீங்க?
0: அதான் என்ன, சரி யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கு.
0: எல்லாரும்
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கேன், எல்லாரும் கேட்டுக்கொண்டு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து.
0: சரி வரட்டும், என்ன நன்றி.
1: நன்றி.
2: நீ எங்கடா போவே?
3: எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
2: கண்ணா.
4: செல்மா, எங்கடி இருந்து பாய?
2: போயிட்டான்.
4: அதை விட்ட போயிட்டானே, அவ்வளவு பெரிய முச்சனாயிட்டான். அவன் அவன் என்ன கண்டிக்கலாம், அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்செடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.
5: பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி, பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, நான் வளர்த்த

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா, அந்த தெய்வத்தை

0: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. நாங்கள் இப்படிதான் நேரம் 11:31 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கே அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு பயனாளி.
0: ஓ, பழைய பாட்டு எல்லாம் கேப்பீங்களா மும்தாஜ் பேகம்?
1: ரொம்ப பிடிக்கும். அது நீங்க வேற இன்னும் ஸ்பெஷலா பிடிக்கும்.
0: அப்படியோ, சரிங்க, ரொம்ப நன்றி. எப்படி, என்ன நடக்குது? வேலை சாப்பிட்டீங்களா?
1: சரோஜின் அப்துல் நாசர் அப்துல் மத்திய குடும்பத்துக்காக சொன்ன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் திருக்கோயில் விநாயகர் சார்.
0: யாரு?
2: திருக்கோயில் விநாயகர் சார்.
0: ஸ்ரீதரன், எப்படி இருக்கிறீங்க?
2: எல்லாருக்கும் சார்.
0: என்ன பண்றீங்க? பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்ன?
2: ஆமா சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: குடும்ப உறுப்பினர்கள்
0: சரிங்க. நன்றி.

திரும்பி வந்துட்டா தெரியுமா? என்ன இப்படி பாக்குற? மாணிக்கம் சந்திராவோட போட்டோவை உடைக்காம என்கிட்ட கொண்டுட்டு வந்து

0: நேரம் 11:41. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கே அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: என்னுடைய அன்புமகன் நந்தா, ஆள்வோல் தளர்ச்சி அழகுவோல் நீண்ட காலம் வாழ்ந்து, நல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து, எந்தவித குறைபின்றி வசந்தம் பாபன் அவிப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நான் மனம் கலவர வேண்டிக் கொண்டு என்னுடைய நல்லாசிகளும் வாழ்த்துக்களும் சுகமா இருப்பீங்களா?
0: நன்றி, வணக்கம். சுகமா இருக்கப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் உங்களுடைய ஆசிரியர்கள் சுகமா இருக்கணும், சுதந்திரம் எதிர்பார்த்தல் வேறே
0: சரி. அப்படிதான், அப்புறம் சொல்லுங்கப்பா, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: என்ன
0: பாடல்?
1: என் மகனே தாயோ இல்லையோ மற்றும் மற்றும் மாணிப்பாய் வசிக்கும் மூன்று உள்ளடக்காமும் இங்கே வசிக்கும் பேரன் சேத்திமாருக்காமலும் மற்றும் சின்னையா மாதவன் என்னை தாயை போருக்கும் ராஜலட்சுமியம்மா மற்றும் எனது அன்பு மகனும் வசந்தம் பாலன் அறிவிப்பாளர்களுடைய நந்தாவுக்காகவும் மற்றும் மாணிப்பாய் ஜெயக்குமாரும் எனது அன்பு சோழனுடைய கணக்கெடுப்பில் குடும்பத்துக்காகவும் சேர்த்தால் உங்களை கழிச்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: சந்தோஷம், ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி மகன்.

0: நேரம் 11:50. நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? காயத்ரி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் காயத்ரி. என்ன பண்றீங்க? சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாடல்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க காயத்ரி?
1: நன்றி.
2: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.

0: மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: கதை கட்ட ஒருவன் பிறந்துவிட்டால் கண்ணகி வாழ்வில் களங்கம் உண்டு. சில நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதி நேராக யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இது? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான், உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் நேயர்களே.

0: அவுத்தி விட்டியப்பா.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இதுப்பா போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன், சொல்லு.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: Dear friends, நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இழுத்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

வசந்தம் சின்னங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான அதிகாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழகான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சார்கள் கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. 8 மணி வரைக்கும் நேரம் அதிகாலை 5:09 ஆகிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை ஒரு புத்தமுதிய ஒரு அழகான ஒரு காலை பொழுது. இந்த நாள் எல்லோருக்கும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு சுறுசுறுப்பான பாதுகாப்பான நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமண பந்தத்தில் இணைகின்ற திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற நல்ல பல எண்ணங்களை எண்ணி பயணிக்கின்ற நல்ல பல சிந்தனைகளோடு ஆரம்பிக்கின்ற இந்த நாள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் அளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அழகான ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷ உச்சாரல் நிகழ்ச்சியோடு நீங்களும் இங்கு இருந்தாலும் சரி இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய நல்ல பல எண்ணங்கள் வாழ்த்துக்கள் அதே போல நல்ல பல விஷயங்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளலாம். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112 2 5 0 0 1 அதே போல 0112 2 7 5 1 1 1 கழைப்பு ஏற்படுத்தலாம். பேஸ்புக் கூடாக இணைந்து முடிந்த அளவு பேஸ்புக் கூட கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

அழகான ஒரு புத்தம் புதிய ஒரு புதிய காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டும் ஒலித்த பாடல் அது அருள் திரைப்படத்துக்காக இனிமையான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த பொழுதுல யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட் மார்னிங் சொல்லி சிந்தித்தா மிஸ் சசிகலன் அதை வந்திருக்கிறார். அதே போல அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரானம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீதாஸ். அதே போல கொஸ்லாந்தை கிருஷ்ணகாந்த் இனிய காலை வணக்கம் சகோதரி என்று புலமை பற்றியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஹாய் அக்கா காலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், கொடகலை வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல வத்தழையிலிருந்து ஐயா கண்ணு இணைந்திருந்தாரு. ஹேட்டன் கோபும் இணைந்து இனிய காலை வணக்கங்கள் சொல்லியிருந்தாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு ராஜு வந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பா கலந்த இனிய காலை வணக்கம் சகோதரி மஸ்கேலியா, கங்கைவதி சேர்ந்த பத்மநாதன், ஜெயலட்சுமி தம்பதியின் செல்வ புதல்வன் தினேஷ் என்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா வாழ்த்துறாங்க. மாடசாமி, அதே போல மோனிஷா, மாங்கிரஸ், கீர்த்தி, சதீஷ், நித்யா பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்துவதாக சொல்றாங்க. நாங்களும் தினேஷுக்கு சந்தோஷமான வசந்தத்தினூடாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம் மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிய நாளாகமைய வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், யார் எப்படி இருக்கிறீங்க, நல்லமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹேட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி சந்தியாக வந்திருக்கிறாரு. கொடுக்கலிருந்து அன்பான காலை வணக்கம் கிண்ணியா மஹரூப் நகர் நசூரும் இணைந்திருக்கிறாங்க. காலை வணக்கங்கள் ஒரு சிவ ஸ்ரீக தர்மக்குழு ராஜா குருக்கள் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா அன்பான காலை வணக்கங்களோடு கிடைந்திருக்கிறாரு. உற்சாகமான காலை நேர வணக்கம் ஹரோலினா லித்தின் வந்திருக்கிறாங்க. சரி, எல்லோரும் மகிழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்களும் பயணிக்கலாம். அதே போல ஃபேஸ்புக்கூடாக இணைந்து கொள்ளுங்க. அழைப்பேற்படுத்து அவங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0127275001, கதை போல 0111215118 அழைப்பேற்படுத்தலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.